நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

எப்பொழுதும் கள்ளுண்டு கழிக்கும் காதலில் திளைத்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவர். குறள் எண் 921, அதிகாரம் கள் உண்ணாமை.

0: எப்பொழுதும் கள்ளுண்டு கழிக்கும் காதலில் திளைத்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவர். குறள் எண் 921 அதிகாரம் கள் உண்ணாமை.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:56. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் பொது காலை. இதில் 4 அறிவோம் உயிரினங்களின் தோற்றம், எழுதி வழங்குபவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் சுதந்திர தின போக்குவரத்து மாற்றம், பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கும் 8:30 திரைகாணம். 9 அரங்கிசையில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல்

12:10 சங்கீத சாரல். சூரிய சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், புவன் ஜி. நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம். இரண்டு 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இதில் ஸ்தல விருட்சங்களும் அதன் குணங்களும் உதவி பேராசிரியர் ஏ. கீர்த்தி மாலினி அவர்களின் உரை. 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி. விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி. எஸ். அருணமான் அவர்களின் உரை. தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே. ஏ. சண்முகசுந்தரம் அவர்கள். 8:05 8:30 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என். ரம்யா ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரேப். 10:02 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம். 2:00 ரெயின்போ மெலடிஸ். 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். புரதச்சத்து தேவைகள் குறித்து குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜி. எஸ். பிரபுதாஸ் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரிவைண்ட். எஃப்எம் கோல் 100.1 மெகா ஹெர்ட்ஸில் காலை 7:15 திரை இசை. 7:30 அர்சவேரி டெல்லி அஞ்சல். 8:30 திரைகானம். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைகானம். 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் சித்திர சங்கீதம் கேட்கலாம். 12:00 திரைகானம். 12:40 மெல்லிசை. 1:10 இடம்பெறவிருக்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் ஜி. ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கே. ஜே. திலீப் அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 முதல் மாலை 4:00 வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா, இவை டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே. கே. ஏ. தீபரேகா அவர்களின் பாட்டு. ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி. ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை. வெள்ளையனே வெளியேறு உரை வழங்குபவர் கே. கவினி. சங்கீதம் சந்தோஷம் மகத் விக்னேஷ் வழங்கும் மிருதங்க இசை. நீதிக்கதைகள் சொல்பவர் எம். பி. ஜெகத் கிருஷ்ணதேவ்.

0: தந்திரம், தியாகிகள் ஈன்ற கொடை, பி வேதிஷ் வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும் இரவு 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், மாலை 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஐந்து மணிக்கு பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினார், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதுவரை எமது பல்வேறு அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Parliament has passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 after Rajya Sabha returned the Money Bill to Lok Sabha following discussion. The Lok Sabha had earlier passed the bill, which was then sent to Rajya Sabha for discussion. Since it is a money bill, Rajya Sabha can only make recommendations on its provisions and return it to the Lok Sabha, which may accept or reject those recommendations. Replying to the discussion on the bill in the Rajya Sabha, Finance Minister Nirmala Sitharaman made it clear that the legislation does not impose any tax on UPI and the digital payment system will remain free for consumers. The Finance Minister stated that the UPI-related amendment is only an enabling provision and does not itself impose any tax or transaction charge on users. Ms. Sitharaman also said that the government doesn't intend to impose any MDR charges on small merchants as they remain central to UPI's inclusive growth.
2: It does not impose any tax or transaction charge on UPI users. It enables the government to specify through notification the electronic payment modes that will continue to receive statutory protection against charges. The UPI and Services Steering Committee, headed by the National Payments Corporation of India, will consider and decide whether any MDR should be introduced, and if so, its scope and structure. Therefore, no MDR framework has yet been finalized.
1: The government has notified 11 more international ports enabling e-visa holder foreigners to enter India. The Home Ministry said that it includes 9 land ports and 2 airports. This includes airports at Bhopal and Tirupati and land ports at Attari and Agartala. The ministry said that the addition of ports further enhances the attractiveness and utility of electronic visa. It noted that India provides approximately 95% e-visas applications in less than 72 hours. With the latest addition, the total number of international ports enabling entry of e-visa holder foreigners has increased to 88, including 37 airports, 38 seaports and 13 land ports. In Jharkhand, protests have intensified over alleged irregularities in recruitment examinations after clashes between students and police during assembly march in Ranchi. Our correspondent has the details.
3: Thousands of aspirants led by the JPSC, JSS

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளாதவர்கள் பலனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படுகுழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றார் போல பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு

0: நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவை விட்டு கழிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளியாகிறவர்களிடையே நிரம்பக்கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக்கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விடுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில், தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை. சக மனிதனை கண்டுகொள்ள கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டுக் கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதியில 720 kHz இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. பித்துக்குளி முருகதாஸ் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: உழவர்களுக்கான செய்திகள். மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள். புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம்.

0: நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
0: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
3: நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
0: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்றிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5-10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கறிகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைட் 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் தயாமித்தக்ஸின் 40 கிராம் அல்லது அசடிராக்டின் 400 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடர்மா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகள் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள். அல்லது ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அல்லது பேசல்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்திரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர்

0: அறிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து தெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்ததும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்பெண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

நேர்களின் நினைவுக்கு இன்று பிற்பகல் 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியில் ஸ்தல விருட்சங்களும் அதன் குணங்களும் உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:40 இந்த அலைவரிசையில்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000 மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய

வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க

0: அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும்

0: பெசன்ட்நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 ஆகாஷ்வாணி சென்னை.

0: சூழல் அறிவோம்.
1: இங்கிலாந்தின் ஈஸ்ட் சசெக்ஸில் அமைந்துள்ள கேம்பர் சாண்ட்ஸ் அனைவராலும் விரும்பப்படும் கடற்கரை ஆகும். அங்கு அரிய வகை மணல் குன்று வாழ்விடங்கள் இருந்து வருவதாக கூறுகின்றனர். தற்போது அந்த கடற்பகுதியில் மாசடைந்த லட்சக்கணக்கான நெகிழி மணிகள் கரையொதுங்கியுள்ளன. இதனால் அரிய வகை மீன்கள், கடல்சார் பறவைகள், ஆமைகள், நீர் நாய்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதோடு நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அந்த மணிகள் அருகில் செயல்படும் நீர் சுத்திகரிப்பு மையங்களிலிருந்து வெளியேறி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பல தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து கடல் பகுதியிலிருந்து அந்த நெகிழி மணிகளை அகற்றி வருகின்றனர். அது பெரும் மூட்டைகளாக குவிந்து வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஏற்பட்டுள்ள மாசின் வீச்சினை வைத்து பார்க்கும்போது அதனை முற்றிலுமாக சுத்தம் செய்வது என்பது நடக்காத காரியம் என வருத்தம் தெரிவித்துள்ளனர். இவை அளவில் சிறியதாக இருப்பதால் உணவென நினைத்து பல உயிரினங்கள் அதனை விழுங்கும் அபாயம் இருக்கிறது. கடல் பரப்பில் வேட்டையாடும் பறவைகளுக்கும் இவை குழப்பத்தை ஏற்படுத்தும் என சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்தனர். பல நாட்களாக இந்த சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டுள்ள தன்னார்வலர்கள் அருகில் சென்று பார்க்கும்போது மட்டுமே அவை பரவியிருப்பது தெரிகிறது என்றும், பெரும் கடல் பரப்பில் எளிதாக சுத்தம் செய்வது இயலாத காரியம் எனவும் கூறுகின்றனர்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: பூனைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.

இன்று தொடங்கி 14 வரை தென் தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதிகளிலும் குமரிக்கடலின் சில பகுதிகளிலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 24.4 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 34 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 92%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 25.2 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 16.4 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 95%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தூறல் மாலை இரவு நேரங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில். இனி

0: புத்தம் புது காலை. நாம் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது நம்முடைய பாதையையும் பிரகாசமாக்கும். நாம் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது நம்முடைய பாதையையும் பிரகாசமாக்கும். கௌதம புத்தரின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் பொது காலை புலர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக
1: நாளும் அறிவோம் உயிரினங்களின் தோற்றம். தகவல்கள் வழங்குகிறார் சித்ரா பாலாஜி அவர்கள்.
2: இந்த பூமியில் முதல் உயிர் எப்போது தோன்றியது? மனிதன் எங்கே இருந்து வந்தான்? மீனிலிருந்து மனிதன் வரை நடந்த பயணம் எப்படி இருந்தது? இவையெல்லாம் மனிதனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆச்சரியப்படுத்திய கேள்விகள். பூமி உருவானது சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆரம்பத்தில் பூமி முழுவதும் தீ கோளமாக இருந்தது. பின்னர் மழை பெய்து கடல்கள் உருவானது. அந்த கடல்களில்தான் உயிரின் முதல் விதை விழுந்ததாக நம்பப்படுகிறது. முதல் உயிரினங்கள் மிகச்சிறிய நுண்ணுயிரிகள். கண்களால் கூட பார்க்க முடியாத அவை தண்ணீரிலேயே வாழ்ந்தன. காலப்போக்கில் அவை மாறி பல புதிய உயிரினங்களாக வளர்ந்தன. இந்த மாற்றமே பரிணாம வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சூழலுக்கேற்ப உயிரினங்கள் தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தன. இந்த கருத்தை உலகிற்கு தெளிவாக எடுத்துரைத்தவர் சார்லஸ் டார்வின். அவர் கூறிய இயற்கை தேர்வு என்ற கோட்பாடு உலகையே மாற்றியது. வலிமையானவை மட்டுமல்ல, சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்ட உயிரினங்கள்தான் உயிர் வாழ்ந்தன என்றார் டார்வின். ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். நீரில் வாழ்ந்த சில உயிரினங்கள் காலப்போக்கில் நிலத்திலும் வாழ முயன்றன. அவற்றின் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டன. துடுப்புகள் கால்களாக மாறின. இவ்வாறு மீன்களிலிருந்து நிலவாழ் உயிரினங்கள் தோன்றின. பின்னர் ஊர்வனங்கள், பறவைகள், விலங்குகள் என பல உயிரினங்கள் உருவாகின. மனிதனும் இந்த நீண்ட பரிணாம பயணத்தின் ஒரு பகுதியே. மனிதன் குரங்கிலிருந்து நேரடியாக வந்தான் என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள். உண்மையில் மனிதனுக்கும் குரங்குக்கும் ஒரு பொதுவான முன்னோடி இருந்தது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆரம்ப மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்தனர். கற்களை ஆயுதமாக பயன்படுத்தினர். பின்னர் தீயை கண்டுபிடித்தனர். மெதுவாக மொழி, சமூகம், விவசாயம், நாகரிகம் என வளர்ந்தனர். இன்று நாம் கைபேசி, கணினி, செயற்கைக்கோள் என தொழில்நுட்பத்தில் உயர்ந்திருந்தாலும் நமது ஆரம்பம் ஒரு சிறிய உயிர் அணுவில்தான் என்பதே இயற்கையின் மிகப்பெரிய வியப்பு. உயிரினங்களின் தோற்றம் பற்றி சிலர் இதை இறைவனின் படைப்பு என நம்புகிறார்கள். விஞ்ஞானம் இதை பரிணாம வளர்ச்சியாக விளக்குகிறது. ஆனால் இரண்டும் மனிதனின் தேடலையே காட்டுகின்றன. நாம் யார்

0: என்ற கேள்விக்கான தேடல். நமது உடலை பாருங்கள், இதயம் துடிக்கிறது, மூச்சு இயங்குகிறது, மூளை சிந்திக்கிறது. இந்த அனைத்தும் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த மாற்றங்களின் விளைவு. இயற்கை எதையும் ஒரே நாளில் உருவாக்கவில்லை. சிறு மாற்றங்கள், நீண்ட காலம், பொறுமை, இவைகளின் சேர்க்கையே உயிரின் வரலாறு. ஒரு மரத்தின் விதை மண்ணில் விழுந்து மெதுவாக வளர்வதைப் போல உயிரும் சிறிய துவக்கத்திலிருந்து இவ்வளவு பெரும் உலகமாக வளர்ந்துள்ளது. இன்றும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. கடலின் ஆழங்களில், அடர்ந்த காடுகளில், பனிப்பாறைகளின் கீழ்கூட உயிர்கள் வாழ்கின்றன. அதனால் உயிரின் மர்மம் இன்னும் முழுமையாக தீரவில்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மனிதன் இயற்கைக்கு மேலானவன் அல்ல, இயற்கையின் ஒரு பகுதியே. அதனால் உயிர்களை பாதுகாப்பதும் இயற்கையை காப்பதும் நமது கடமை. ஒரு சிறிய பட்டாம்பூச்சியிலிருந்து பெரிய யானை வரை அனைத்துக்கும் இந்த பூமியில் வாழ உரிமை உண்டு. உயிரின் தோற்றம் என்பது வெறும் விஞ்ஞான பாடமல்ல, அது பொறுமையின் கதை, மாற்றத்தின் கதை, இயற்கையின் அற்புத பயணம். ஒரு துளி நீரில் தொடங்கிய உயிர் இன்று பிரபஞ்சத்தை ஆராயும் மனிதனாக வளர்ந்திருக்கிறது என்பதே அதன் மிகப்பெரிய வியப்பு. ஒரு துளி நீரில் உயிர் முளைத்த நாள் பூமியின் மார்பில் புதிய விடியல், மீனாய் நீந்தி பறவையாய் பறந்து விலங்காய் வளர்ந்து மனிதனாய் நின்றது. காலம் எழுதிய அற்புத காவியம் உயிரினங்களின் தோற்றம், இயற்கையின் அதிசயம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் உயிரினங்களின் தோற்றம். தகவல்கள் வழங்கினார் சித்ரா பாலாஜி அவர்கள்.

0: கூட்டத்தில் ஒருவன் படத்திற்காக வெளித்த அந்த பாடலை பாடியிருந்தார் கே பிரசன்னா.
1: ஏய் வாடா சுந்தர், எப்படி இருக்க? உள்ளவா உள்ளவா.
2: நல்லா இருக்கேன்டா விவேக். எங்க நம்ம பாப்பாவை காணோம்?
1: பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, வர நேரம் தான். இதோ வந்துட்டாளே. வாடா செல்லம், ஸ்கூல் எப்படி போச்சு?
3: நல்லா போச்சுப்பா. சரி சீக்கிரம் வாங்க. என் ஃப்ரெண்டு பர்த்டேல இன்னைக்கு மறந்துட்டீங்களா? நான் சேவ் பண்ணி வச்ச காசுல நான் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சீக்கிரம் வாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் கிஃப்ட.
2: ஓ பரவாயில்லையே, சேமிச்சு வைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கா உனக்கு?
1: ஆமா சுந்தர், அவ தாத்தா பாட்டி கொடுக்குற காசை சேமிச்சு வச்சுப்பா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வரும்போது அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரதான் என்னோட பழக்கம்.
2: அடடா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் இது. இந்த வயசுலயே சேமிக்கணுங்கிற பழக்கம் வந்தது பின்னாடி ரொம்ப உதவியா இருக்கும்.
1: கண்டிப்பா சுந்தர், இதனால காசை எப்படி சேமிச்சு வைக்கணும்ன்ற பழக்கம் கத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, சேமிச்ச காசை எப்படி சிக்கனமா செலவு பண்ணுன்ற பக்குவமும் உங்களுக்கு வரும்.
2: அப்ப சரி, நானும் என் பசங்களுக்கு சிறு சேமிப்பு பத்தி சொல்லித்தர போறேன். நான் கிளம்புறேன்டா.
3: அப்பா நான் ரெடி, நான் ரெடி, வாங்க போலாம்.
1: போலாம்டா செல்லம்.
0: நேரம் 7:10:35. புத்தம் புது காலையில் இனி
4: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
5: பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். கந்த கடவுள் மீது 6,666 பாடல்களை இயற்றிய மாபெரும் மகான். சுவாமிகளுக்கு 1923 ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட மாபெரும் விபத்தில் இடதுகால் எலும்பு முறிந்தது. மருத்துவர்கள் குணமாவது கடினம் என்று கூறினர். ஆனால் மருத்துவமனையில் படுத்திருந்தபடியே இவர் முருகப்பெருமான் மீது சண்முக கவசம் என்னும் நூலை எழுதினார். இந்நூலில் 30 பாடல்கள் உள்ளன. இப்பாடல்கள் உயிர்களின் ஆன்மாவையும் உடலையும் காக்கும் கவசமாக போற்றப்பெறுகின்றன. இவருக்கு முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வந்து காட்சி தந்து இவரது காலை முற்றிலும் குணப்படுத்தினார். இது மயில் வாகன அற்புதம் என்று போற்றப்பெறுகின்றது. மற்றும் இவர் அருளிய குமாரஸ்தவம் என்னும் திருப்பாடல் பகை உணர்வையும் பிற தீய சக்திகளையும் அழிக்கும் மகா மந்திரமாக ஓதப்படுகின்றது. இவரது வழிபாட்டு முறை குஹ பிரம்ம வழிபாட்டு முறை ஆகும். குஹன் என்றால் இதய குகையில் வாழ்பவன் என்று பொருள். அதாவது முருகப்பெருமான் அடியார்களது இதயமாகிய குகையில் எப்பொழுதும் வீற்றிருப்பவன் என்பது பொருள் ஆகும். இவர் முருகப்பெருமானை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் திரு உருவமாகவே போற்றினார். அதாவது முருகப்பெருமானை சிவபெருமானின் திருக்குமாரனாக மட்டும் பார்க்காமல் முருகனே பிரபஞ்சம் என்றும் அவனே பிரபஞ்சத்தை இயக்கும் ஆதி மூலமான முழு முதல் பரம்பொருள் என்றும் எண்ணி வழிபட்டார். தமிழில் எழுதுவதற்கு மிக கடினமான சக்கர பந்தம் போன்ற சித்திர கவிகளையும் இவர் முருகப்பெருமான் மீது பாடி அருளியுள்ளார். தகராலய ரகசியம் என்னும் ஈடு இணையில்லாத நூலினையும் இவர் அருளியுள்ளார். அதாவது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாகிய முருகப்பெருமான் ஒவ்வொரு மனிதனின் இதயம் ஆகிய குகைக்குள்ளும் அணுவாக வீற்றிருக்கின்றான் என்பதும் அவனை அடைவதற்குரிய நுட்பமான வழிகளை கூறும் நூல் என்பதும் தகராலய ரகசியம் என்னும் சொல்லின் பொருளாகும். மனிதனின் அகத்தில் ஏற்படும் காமம், குரோதம், ஆணவம் உள்ளிட்ட அகப்பகைகளையும் மற்றும் புறப்பகைகளையும் போக்கும் ஆற்றல் வாய்ந்த நூலாக இந்நூல் போற்றப்பெறுகின்றது. அருணகிரியாருக்கு பிறகு சந்த நயத்துடன் பாடல்கள் இயற்றுவதில் சிறந்து விளங்கியவர் என்று இவர் போற்றப்பெறுகின்றார்.

0: அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களில் காணப்படும் சந்தனயம், இசை நயம், தாள அமைப்பு, சொல்லாட்சி, முருகபக்தி ஆகியவற்றை தொடர்ந்து வளர்த்து வந்த சிறப்பு இவருக்கு உண்டு என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். மனிதம் புனிதம் பெற இவர் குமாரஸ்தவம், சண்முக கவசம், பஞ்சாமிர்த வண்ணம், கந்தர் இரட்டை மணி மாலை ஆகிய நூல்களை அருளியுள்ளார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு JP நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு JP நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், CBSE பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜும்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது.

0: திரிபுராவில் இருந்து முதல் முறையாக ஒரு மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000-க்கும் மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிட்டி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக 100க்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று

0: ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை. தொடர்கிறது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: வலிப்பு நோயினால் பார்த்தீங்கன்னா மூளையை ஃபுல்லாலாம் பாதிக்காது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, ஒருத்தர் வந்து வலிப்பு வருவாங்க. ஸோ வலிப்பு வருதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் வலிப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது நிறையா டைப் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஃபோக்கல்னு இருக்குது, ஜென்ரலைஸ்னு இருக்குது. ஸோ வலிப்பு நோயோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் தன்மை என்னென்னா, ஒரு சிம்டம்ஸ் ஆரம்பித்து அந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸில் நின்றும். ஸோ அது நின்றுச்சு அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் அவங்க வந்து கொஞ்சம் ட்ரௌசியாக மயக்கத்தில் இருப்பாங்க. அடுத்த 5 நிமிஷம் அவங்க சுயநிலை வந்துடும், பேச ஆரம்பிச்சிருவாங்க, பழக ஆரம்பிச்சிருவாங்க, நார்மலாக இருப்பாங்க. அவங்களுக்கே மறந்து போயிடும் நம்மளுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி. ஸோ பார்க்குறவங்களுக்கு தான் பயங்கரமாக தெரியுமே தவிர, வலிப்பு நோய் வந்தவர்களுக்கு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வலிப்பு வந்த எந்த ஒரு சிம்டம் சைன்ஸுமே இருக்காது. ஸோ மூளையெல்லாம் எதுவும் டேமேஜ் பண்ணாது. ஆனால் வலிப்பு வரதுக்கு காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து பிரெயினில் டியூமர், பிரெயினில் ஸ்ட்ரோக்கு, இல்லை தலையில் அடிபட்டுருக்கு, இல்லை மூளையில் பிறக்கும் போதே மூளை டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களால வந்து மூளை ஆல்ரெடி பாதிச்சிருக்கு, அதனால தான் ஃபிட்ஸே வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கே வந்து 100 ஃபிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து வாரம் வாரம் மாதம் மாதம் இந்த மாதிரி நிறையா ஃபிட்ஸு வந்துகிட்டே இருக்குது. 2 மெடிசின், 4 மெடிசின் அந்த மாதிரி போட்டுமே குறையல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய அந்த ஃபிட்ஸ்னால பாதிப்புகள் வரலாம். அதனால் மூளையும் டேமேஜ் ஆகலாம். டேமேஜ் என்ன மாதிரி ஆகலாம்னா, ஃபிட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ரொம்ப அக்ரஸிவ் ஆகிடலாம், இல்லை ரொம்ப தூங்கிகிட்டே இருக்கலாம், சாப்பிடக்கூட முடியாத மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம். என்கஃப்ளோபத்தின்னு சொல்லுவோம், பிரெயின் ஃபுல்லாக ஸ்லோவாயிரும். அதாவது ஒரு நார்மல் குழந்தை இருக்குது, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா ஃபிட்ஸ் அடிக்கடி வருதுன்னா அவங்களுடைய ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிரும், அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது, படிக்க முடியாது, ஞாபகத்திறன் இறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிட்ஸ்னால ஒரு தடவை ரெண்டு தடவை வர ஃபிட்ஸ்னால ஒன்றும் ஆபத்து கிடையாது. திருப்பி திருப்பி திருப்பி ஃபிட்ஸ் வருதுன்னா, மூளையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்து ஃபிட்ஸ் வருதுன்னா மூளையை பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக மற்றவங்கள மாதிரி நார்மலாக வாழலாம். அது வந்து வலிப்பு நோய்னா ஒரு தீவிர கொடிய நோய் அப்படிலாம் கிடையாது. பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் படிக்கலாம், படித்து அவங்க வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், மேரேஜ் பண்ணலாம், லேடிஸாக இருந்தால் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிக்கலாம், ஜென்ஸாக இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் தென் ஃபியூச்சரில் அவங்களுடைய நியர் நார்மல் லைஃப் எல்லாத்த மாதிரி பண்ணலாம். பட் இதில் ஒரு புரிதல்கள் இருக்குது. அது என்ன புரிதல்கள்னா, ஏர்லியர் த பெட்டர். அதாவது சின்ன வயசுலேயே என்ன நோய், சின்ன வயசுலேயே எங்கேருந்து வருது, என்ன மாத்திரை போட்டால் கேட்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது ஈஸியாக குணப்படுத்தலாம். கொஞ்சம் பேர் அந்த அப்ரோச்சே இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி வரும்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் நெட்வொர்க்காக ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தர்கள் வாழ்நாளில் ஒரு பேஷண்ட்டுக்கு 5 தடவை தான் ஃபிட்ஸ் வந்திருந்தது அப்படின்னாலும் ஈஸியாக குணப்படுத்தலாம். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு அவங்க ஒழுங்காக வைத்தியம் பண்ணாமல் 5 தடவை நிற்கிற ஃபிட்ஸ் 50 ஃபிட்ஸ் வர வரைக்கும் வளர்த்திட்டு இருந்தாங்கன்னா அது ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா

0: அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் அந்த நோயை வளர விட்டு அடிக்கடி அடிக்கடி ஃபிட்ஸ் வந்தாங்கன்னா, நீங்கள் என்ன தான் அட்வான்ஸ் சென்டருக்கு நீங்கள் கடைசியில் போனாலும் அவங்களோட லைஃப் காம்ப்ளிகேட் ஆகியிருந்திருக்கும் ஆல்ரெடி. அந்த காம்ப்ளிகேட்டட் ஆகினதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போனதே லேட். அது அவங்களுக்கு ஏன் போகாமல் விட்டுரு, அவங்களுக்கு இக்னரன்ஸ் தான். ஸோ அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, ஃபேமிலியோ வார வாரம் வந்துடுது, இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் படிக்க வைக்க முடியாது, இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம நார்மலாக மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாது, என பிரச்சனை இருக்குது, அவங்களால வந்து நார்மலாக வாழ முடியாதுன்னு பேரண்ட்ஸ் இல்லை கூட இருக்கிறவங்களா கிராண்ட் பேரண்ட்ஸாக அசியூம் பண்ணிடுறாங்க. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு 40 வயசில் கூட்டிகிட்டு வரும்போது நம்ம எதுவுமே ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஏலியராக கண்டுபிடிச்சோம்னா அவங்களுடைய லைஃப் 100% நார்மலாக கொண்டு போகலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, அடிக்கடி ஃபிட்ஸ் வரும், அதாவது டெய்லியே 10 தடவை வரவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களால வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற திறமையோ இல்லை ஒரு மார்க் எடுக்கிறதோ ஒரு நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை அவங்க வந்து ஒரு நார்மல் கப்புள்ஸ் மாதிரி லைஃப் வாழ்கிறதோ கஷ்டம்தான். பட் அவங்களுமே வாழக்கூடாதுன்னு கிடையாது. வித் ப்ராப்பர் சூப்பர்விஷன், வித் ப்ராப்பர் மெடிசின்ஸில் அவங்களாலையும் நார்மல் லைஃப் ஆல்மோஸ்ட் நடத்த முடியும்.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்துவிட்றேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா, நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது, நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாராம் அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார்,

0: அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம். இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானா அவன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்க முடியாது, அவை அனுபவிக்கப்பட வேண்டியவை.

0: கோவை ஜலீல் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் சூது கவ்வும்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
4: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
5: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
6: நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
5: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: உல்லாச பறவைகள் படத்திற்காக ஜென்சி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: என்றா பாஸ் போதி வண்டிய அப்புறம் பாஸ் போதி ஆறு விடுறாது கலர் கலரா சுண்ணாம்பு லைட் எல்லாம் போட்டு.
2: ஐயா இதானுங்க லைட் ஹவுஸ். இந்த கடல்ல இருக்கிற கப்பலு கரை சேர வழிகாட்டுங்க.
1: அப்படியாக்கும். அப்ப இந்த தண்ணியோட சேர்ந்த நிலை யாருக்குன்னு?
2: ஐயா இதுதானுங்க பீச்.
1: அப்ப அது ஒன்றரை வீட்டுக்கு எடுத்துக்க.
2: ஐயா இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுங்க.
1: அரசாங்கம் வேற நம்ம வேறையாக்கும். என்றா பசுபதி பாண்டிய பசுக்குன்னு நிறுத்தி போட்ட. அங்க என்ன கண்ணு நம்ம ஊர் மாரியம்மன் திருவிழா மாதிரி கலர் கலரா லைட் வேற எரியுது.
2: ஐயா இதுக்கு பேரு சிக்னலுங்க. சகப்பு கலர் எரிஞ்சா நிறுத்தணுங்க,

0: மஞ்சள் கலர் எரிஞ்சா தயாரா இருக்கணுங்க. இந்த பச்சை கலர் எரிஞ்சா மட்டும் கிளம்பணுங்க. சாலை விதிங்கன்னு இங்க சொல்றாங்கய்யா.
1: அது என்னடா ஊரை புரிக்கிற மாதிரி நடுவாளா ஒரு கோடு.
0: ஐயா சிகப்பு கலர் லைட் எரியும் போதுங்க இன்னும் கோட்டுக்குள்ளாரதாங்க நிறுத்தணும்.
1: சிக்னல் போட்டோம் பிறவு என் கண்டு இவங்க நிற்காம போறானுங்க. நமக்கு நீதி சாக கூடாது, நியாயம் சாக கூடாது, இவனும் சாக கூடாது.
0: ஐயா பஞ்சாயத்தெல்லாம் எதுக்குங்கய்யா? தப்பு பண்ணவன் இங்கதான் நிக்கிறான், அவனுக்கு ஏதாச்சும் நல்ல புத்தி சொல்லி போட்டு வாங்க.
1: ஆலமரமும் சொம்பும் ஒரு பஞ்சாயத்துக்கு எம்புட்டு முக்கியமோ? ஆம்புட்டு முக்கியம் கண்ணு. நம்ம சிக்னலும் ரூல்ஸும் சாலை விதிகள் போடுறது நம்ம நல்லதுக்கு கண்ணு. அதை நாம மதிக்கலன்னா ஒரு ஆறு மதிப்பான். நஷ்டம் நமக்கு தானே. முன்னேறு பார்த்ததுனால பின்னேறு போகும். உன்னை பார்த்து உன் பையன் பண்ணுவான், உன் பையனை பார்த்து உன் பேரன் பண்ணுவான். அப்போ ஆறில் மதிக்கிறது

0: நேரம் 7:45.
1: நகர்வலம்.
2: சுதந்திர தின போக்குவரத்து மாற்றம்.
3: இந்தியாவின் 80th சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இம்மாதம் 15th சனிக்கிழமை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலும் நமது சுதந்திர தின நிகழ்ச்சிகள் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளன. சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றுவார். காவல்துறையினரின் சிறப்பு அணிவகுப்பும் விருது வழங்கும் விழாவும் நடக்கும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் அலங்கார அணிவகுப்பு, நடன நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, நடன, இசையும் இடம்பெறும். இதையொட்டி சென்னை கோட்டையை ஒட்டிய சாலைகளிலும், கடற்கரை சாலையிலும், அண்ணா சாலையிலும் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இன்று 11th செவ்வாய்க்கிழமை, 13th வியாழக்கிழமை, 15th சனிக்கிழமை ஆகிய நாட்களில் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலையிலிருந்து போர் நினைவு சின்னம் வரை உள்ள காமராஜர் சாலை, போர் நினைவு சின்னத்திலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வரை உள்ள ராஜாஜி சாலை, கொடிமரச் சாலைகளில் அனைத்து போக்குவரத்து வாகனங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. காமராஜர் சாலையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக பாரிமுனை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும், உழைப்பாளர் சிலையிலிருந்து வாலாஜா சாலை, அண்ணா சாலை, மன்றோ சிலை, முத்துசாமி பாலம், முத்துசாமி சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம் சந்திப்பு மற்றும் வடக்கு கோட்டை பக்கச்சாலை வழியாக பாரிமுனையை சென்றடையலாம். அண்ணா சாலையிலிருந்து பாரிமுனை நோக்கி செல்லும் வாகனங்கள் முத்துசாமி சாலை, முத்துசாமி பாலம், ராஜா அண்ணாமலை மன்றம், வடக்கு கோட்டை பக்கச்சாலை வழியாக பாரிமுனைக்கு செல்ல அனுமதிக்கப்படும். ராஜாஜி சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் தலைமைச் செயலகம் வழியாக காமராஜர் சாலைக்கு செல்ல, பாரிமுனை, வடக்கு கோட்டை பக்கச்சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம், முத்துசாமி சாலை, முத்துசாமி பாலம், அண்ணா சாலை, மன்றோ சிலை மற்றும் வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலையை அடையலாம். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி இன்றும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றங்களை நேயர்களின் கவனத்துக்கு மீண்டும் சொல்கிறோம். இன்று 13th வியாழக்கிழமை, 15th சனிக்கிழமை ஆகிய நாட்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலையிலிருந்து போர் நினைவு சின்னம் வரை உள்ள காமராஜர் சாலை, போர் நினைவு சின்னத்திலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வரை உள்ள ராஜாஜி சாலை, கொடிமரச் சாலைகளில் அனைத்து போக்குவரத்து வாகனங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. காமராஜர் சாலையிலிருந்து ராஜாஜி சாலை வழியாக பாரிமுனை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும், உழைப்பாளர் சிலையிலிருந்து வாலாஜா சாலை, அண்ணா சாலை, மன்றோ சிலை, முத்துசாமி பாலம், முத்துசாமி சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம் சந்திப்பு மற்றும் வடக்கு கோட்டை பக்கச்சாலை வழியாக பாரிமுனையை சென்றடையலாம். அண்ணா சாலையிலிருந்து பாரிமுனை நோக்கி செல்லும் வாகனங்கள் முத்துசாமி சாலை, முத்துசாமி பாலம், ராஜா அண்ணாமலை மன்றம், வடக்கு கோட்டை பக்கச்சாலை வழியாக பாரிமுனைக்கு செல்ல அனுமதிக்கப்படும். ராஜாஜி சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் தலைமைச் செயலகம் வழியாக காமராஜர் சாலைக்கு செல்ல, பாரிமுனை, வடக்கு கோட்டை பக்கச்சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம், முத்துசாமி சாலை, முத்துசாமி பாலம், அண்ணா சாலை, மன்றோ சாலை மற்றும் வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலையை அடையலாம். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் கலைஞர்கள், அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களின் வாகனங்களுக்கு இந்த போக்குவரத்து கட்டுப்பாட்டிலிருந்து

இது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் வாகனங்களுக்கு சிறப்பு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி பெற்ற வாகனங்களை நிறுத்தவும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே சுதந்திர தின நிகழ்ச்சிகள், அணிவகுப்பு, கலை, இசை, நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்போர் போக்குவரத்து காவல்துறையினரோடு ஒத்துழைத்து சிறப்பு அனுமதி வாகன நிறுத்த சேவைகளை பயன்படுத்தலாம். போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்ட நாட்களில் அண்ணா சாலையிலிருந்து பாரிமுனைக்கும், பாரிமுனையிலிருந்து அண்ணா சாலைக்கும் பயணிக்கும் கட்டாய தேவை இருப்பவர்கள் மட்டும் இச்சாலைகளில் பயணம் செய்வது நல்லது.

0: சுதந்திர தின போக்குவரத்து மாற்றம். எழுதியவர் ப. சரவணன், வாசித்தவர் விஜய்.
1: உலா வந்தது நகர்வலம்.

0: பொன்னியின் செல்வன் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் ரக்ஷிதா சுரேஷ். நேரம் 7:55 புத்தம் புது காலையில். இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள கோபால்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஐரோப்பிய நாடான ஜெர்மனி நாடு உழைப்புக்கும் தரத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் தயாராகும் மகிழுந்துகள் கார்கள் உலகத்தரம் வாய்ந்தவைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கு நோ பிளாஸ்டிக் கண்ட்ரி என்ற பெயர் உண்டு. பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது வரக்கூடிய வாசனையை நுகர்வது, சூடான உணவை பிளாஸ்டிக் பொருட்களில் வைத்து சாப்பிடுவது புற்றுநோய் வருவதற்கான காரணிகளாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தினால் கைது செய்யும் அளவுக்கு ஜெர்மனியில் சட்டம் இருக்குது. இதன் காரணமாக பிளாஸ்டிக்கால் வரக்கூடிய புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் எதுவும் அவ்வளவா அந்த நாட்டினரை நெருங்கிறதில்லை. இப்படி தமக்கு தாமே சில கட்டுப்பாடுகளை உண்டாக்கிக்கணும். அந்த கட்டுப்பாடுகளை அவசியம் கடைபிடிக்கணும். கோபால்சாமி ஐயா, உடம்பில் இருக்கும் சில செல்களின் முறையற்ற வளர்ச்சி தான் செல் டிசார்டர் தான் புற்றுநோய். நம்ம உடம்பில் 1,000,000,000,000,000 செல்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். தோலில் இருக்கும் செல்கள் தங்களை 2 வாரத்துக்கு 1 முறை புதுப்பித்து கொள்ளுமா. 24 நாட்களில் 1 இன்ச் முடி வளரும். 4 மாதத்துக்கு 1 முறை நுரையீரலில் செல்கள் இறந்து மறுபடியும் புதிய செல்கள் உருவாகும். 260 நாட்களுக்கு 1 முறை கண்களில் உள்ள லென்ஸ் தன்னை புதுப்பித்து கொள்ளுமா. மூளையில் இருக்கும் சில செல்கள் 21 மாதங்களுக்கு 1 முறை புதுப்பிச்சுக்குமா. இதயத்தில் இருக்கும் செல்கள் 320 நாட்களுக்கு 1 முறை புதுப்பித்து கொள்ளும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொடர் நிகழ்வில் ஊடால ஏதாவது 2 செல்களுக்கு இடையே இருக்கும் பிணைப்பை ஏதோ ஒரு காரணி உடைக்கும் போது அந்த செல்கள் தனித்து விடப்படுது. இவை மற்றொரு செல் கூட சேர முடியாது. இந்த குறைபாடு தொடரும் போது தனித்து விடப்படும் செல்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அவை ஒன்று சேர்ந்து ஒன்றா வளரும் போது புற்றுநோய் உண்டாகுது. நம்ம உடம்பில் இது மாதிரி செல் பிணைப்பை பாதிக்கும் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமது நோய் எதிர்ப்பு சக்தி இதை கட்டுப்படுத்தி அழிச்சுக்கிட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அந்த செல்கள் வளர்ச்சி பெற்று புற்றுநோயாக உருவெடுக்குது. கோபால்சாமி ஐயா, புற்றுநோயும் மற்ற நோய்கள் போல ஒரு நோய், அவ்வளவுதான். இந்த நோயை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு மனோதைரியத்துடன் இருந்தால் அந்த நோயையும் வெல்லலாம். 10 வருடமாக வாழக்கூடியவர்கள், புற்றுநோயோடு வாழக்கூடியவர்களை நாம் பார்க்குறோம். நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய காய்கறிகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், பழங்கள் இவற்றை நிறைய சாப்பிடணும். மயிலுக்கு தோகை அழகு, மானுக்கு புள்ளி அழகு, ரோஜாவுக்கு முள் அழகு, அம்மாவுக்கு அன்பு அழகு, மாட்டுக்கு கொம்பு அழகு, கோழிக்கு கொண்ட அழகு, மரத்துக்கு இலை அழகு, கோவிலுக்கு கும்பம் அழகு, நம் அனைவருக்கும் கல்வி அழகு, வேளாண்மைக்கு மண் அழகு, மண்ணுக்கு மரம் அழகு. அதனால் நாமும் நாம் வாழும் சூழலும் வளமாக இருக்கணும். அதற்கு ஜெர்மனி நாடு போல ஒரு கட்டுப்பாட்டோட வாழணும். சட்ட திட்டங்கள் இருந்தால் மட்டும் போதாது, அதை கடைபிடிக்கவும் செய்யணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

ஆகாஷவாணி நேரம் 8 மணி. புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். குஷி திரைப்படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் பாடியுள்ள பாடல்.

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
2: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
3: நீங்க விதைகள் மூலமா நாத்து எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே வந்து ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
2: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முகசுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: Atmahato hospitalized after his health deteriorates. BJP calls for Jharkhand Bund today over lathi charge on students. At least 132 people killed following 7.4 magnitude earthquake in western Colombia. IMD issues orange alert for heavy rainfall in Himachal Pradesh and East Rajasthan today. And India wins 17 medals, including 4 gold at Under 23 Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சி. தொடர்கிறது திரைகானத்துடன். முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது 12B படத்திற்காக மகாலட்சுமி ஐயர், ஹரீஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
1: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
2: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
3: நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
2: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முகசுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நேரம் 8:43:40. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம். தொடரும் பாடல் எந்திரன் படத்திற்காக விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 9:27. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரவண பவகுஹனே, மத்யமாவதி ராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல் கேட்கலாம். இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும் நேரம் இது 10 மணி. இளையராஜா சித்ரா படம் கரகாட்டக்காரன்.

இதே தீபம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடிய பாடலை தொடர்ந்து என்ன பித்த ராசா திரைப்படத்தில் மனு சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 10:10 நொடி. தொடர்ந்து என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடிய பாடல்.

மனசுக்கேத்த மகராசா திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து கங்கை அமரன் குரலில் இந்த பாடல். படம் பிள்ளைக்காக

பிள்ளைக்காக திரைப்பட பாடலை கங்கை அமரனுடன் பாடியவர் சித்ரா. நெருமி போது 10:28:45. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களை ஆகாஷ்வாணி மத்தியில் 820 kHz கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மனோ எஸ்.பி. சைலஜா பாடியுள்ள பாடல் படம் ராஜாதிராஜா.

0: 10:46. நீங்கள் ரசிக்க திரைப்படப்பாடல்களை வழங்கி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை வானொலி முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து பொன்மன செல்வன் திரைப்படத்தில் மனு வாணிஜெயராம் பாடிய பாடல்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புரதச்சத்து தேவைகள் குறித்து குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் ஜி எஸ் பிரபுதாஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. இன்று டாக்டர் ஜி எஸ் பிரபுதாஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெற உள்ளோம். 10:52 எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியுள்ள பாடல் தொடர்ந்து படம் ஒரு பொண்ணு நினைச்சா.

இடம்பெற்றது முத்துச்சிதறல். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் உன்னை தேடி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: நேரம் 11:11. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி மஜ்னு திரைப்படத்திற்காக ஸ்ரீகுமார், சந்தியா பாடி உள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
2: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
3: நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
2: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்றிரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 11:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி ஜே ஜே திரைப்படத்திற்காக ரேஷ்மி பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேரம் 11:46. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி நல தமயந்தி திரைப்படத்திற்காக ரமேஷ் விநாயகம் சின்மயி பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 12:20. ஆகாஷ்வாணி
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

12:10 சங்கீத சாரலில் சூர்யா சுந்தர் ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. இன்று 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஸ்தல விருட்சங்களும் அதன் குணங்களும் உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வோம். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் 9:00 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
2: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
3: நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே வந்து ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
2: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்றிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: எட்டு ஐந்து எட்டு முப்பது ஒன்பது பதினைந்து ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். முன்னதாக இந்நிகழ்ச்சி ஹிந்தியில் 100.1 சென்னை FM கோல்டில் ஒலிபரப்பாகும். 9:30 அறிவியல் நேரம், பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். என் ரம்யாஸ்ரீ அவர்கள் வழங்கும் நேர்முகம் 9:30 ஒலிபரப்பாகும், 10 மணிக்கு. நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. The Lok Sabha has been adjourned till 2 p.m. following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha assembled at 11 a.m., the Lok Sabha Speaker tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protests. The opposition members were demanding a statement from Union Home Minister Amit Shah in this regard. Mr. Birla said Parliamentary Affairs Minister Kiran Rijiju yesterday made it clear that Union Home Minister Amit Shah is ready to respond to the issues concerning students. He appealed to opposition members to cooperate in the smooth functioning of the House. The Speaker said, question hour is the most important time as it ensures government accountability. He said bringing placards and banners into the House is not in accordance with parliamentary decorum.
6: सदन में चर्चा हो, प्रश्नकाल हो और महत्वपूर्ण विधेयकों पर चर्चा होना चाहिए. ये विधेयक देश और राष्ट्र के साथ बहुत बड़े परिवर्तन लाने के विधेयक होते हैं. इस पे अच्छी चर्चा संवाद होना चाहिए. लेकिन कल BSC की मीटिंग में भी आग्रह किया, आज फिर आग्रह कर रहा हूँ कि जिस विषय पर आप छात्रों के विषय पर मांग कर रहे थे, सरकार संसदीय कार्य मंत्री ने कल BSC की बैठक में स्पष्ट रूप से कहा कि गृह मंत्री इस बात पर जवाब देने को तैयार.
5: The Speaker expressed concern over repeated disruptions, saying that he is personally saddened over the continuous disruption in the House. As the pandemonium continued, the Speaker adjourned the House till 2 p.m. The proceedings of the Rajya Sabha have resumed after being adjourned till 12 p.m. The government has notified 11 more international ports enabling e-visa holder foreigners to enter India. The Home Ministry said it includes 9 land ports and 2 airports. This includes airports at Bhopal and Tirupati and land ports at Attari and Agartala. The Ministry said the addition of ports further enhances the attractiveness and utility of electronic visa. It noted that India provides approximately 95% e-visa applications in less than 72 hours.

0: இதுவரை சங்கீத சாரலில் சூர்யா சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் 1:10 ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 KKA தீபரேகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜு, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1.25 கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர்

0: திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்திருக்கேன். 436 ரூபாய் கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன். அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு

0: மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர் கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் CISF அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டிய சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்றும் நாளையும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 13 அன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பில் வீசும். தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். 13 அன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 14 அன்று கூடுதலாக காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.7 மீட்டராக உயரக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 15 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகள் 1.4 முதல் 1.7 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள்.

டி கே எஸ் கலைவாணன் உஷாராஜ் பாடியுள்ள பாடல். ஜிஜாபாய் இயற்றிய பாடல், இசை தாயன்பன்.

பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் வித்யாலட்சுமி கடன் திட்டம். இந்தியாவில் பள்ளிக் கல்வியை முடிக்கும் மாணவர்களில் பெரும்பாலானோர் உயர்கல்வி பயில தயங்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பணம்தான் என்றால் அது மிகையாகாது. ஆம், உயர்கல்வியில் தங்களுக்கு பிடித்த பாடத்தை படிக்க விரும்பும் மாணவர்கள் அனைவருக்கும் அரசின் உதவியோடு பயிலும் வாய்ப்பு அமைவது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். இதனால் அவர்களது படிப்பு ஆற்றல் எந்த விதத்திலும் வீணற்று அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு பாரத பிரதமரால் உருவாக்கப்பட்ட திட்டமே வித்யாலட்சுமி கடன் திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் www.vidyalakshmi.co.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பூர்த்தி செய்து ஒரு முறை கணக்கினை துவங்க வேண்டும். பிறகு அவர்களது கடன் தேவையை வங்கிகளுக்கு சமர்ப்பிக்கலாம். இந்த இணையதளத்தினை மத்திய நிதியமைச்சகம், மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகளின் கூட்டமைப்பு என மூவரும் இணைந்து நிர்வகிப்பதால் மாணவர்களின் கடனுக்கான விண்ணப்பங்கள் உடனுக்குடன் ஆராயப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒரு மாணவர் ஒரே சமயத்தில் அதிகபட்சமாக 3 வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். 400,000 வரை கடன் பெற முடியும். இதற்கான திருப்பி செலுத்தும் காலம் 15 ஆண்டுகள் அதிகப்படியாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பெறும் கடன்களுக்கு இன்றைய தேதியில் 8.4% வட்டி உள்ளது.

இந்த வித்யாலட்சுமி கடன் திட்டத்தின் மற்றொரு சாராம்சமாக இருப்பது 40 வங்கிகள் இதில் உள்ளது அல்லாமல் அனைத்து கல்வி அறக்கட்டளைகளும் இதில் பங்கேற்று உள்ளதால் தகுதியுடைய மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை எளிதில் கிடைக்க இத்திட்டம் உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.

0: of August. The Indian Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall along with thunderstorms and lightning over Odisha during the next 2 to 3 days. The Met Department also predicted heavy rainfall along with thunderstorms and lightning over the Andaman and Nicobar Islands, Arunachal Pradesh, Assam, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram, Tripura and Rajasthan over the next 2 days. At least 9 people have been killed and dozens injured in Russian overnight attacks across Ukraine. According to regional governor Ivan Fedorov, in Zaporizhia, 6 people were killed and 19 injured. In tennis, Canadian Open 2026, former world number one Iga Swiatek stormed into the semifinals with a 6-2, 6-1 win over Russia's Diana Schneider. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in afternoon trade today. The Sensex lost 413 points to 78,130, while the Nifty dipped 133 points to 24,451 when reports last came in. And with that, we end.
1: Neram Orumani Patanimidam Akashwani. என்னுயிர் தோழி. பிரம்மன் செதுக்கிய சின்னஞ்சிறு சிற்பமே, பிரம்மன் செதுக்கிய சின்னஞ்சிறு சிற்பமே, எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த முகிழ் முல்லையே, சிற்றடி எடுத்து வைத்து நீ தள்ளாடி வருகையில் இந்த பூமியே உனக்காக மெத்தை விரிக்குதே. சிற்றடி எடுத்து வைத்து நீ தள்ளாடி வருகையில் இந்த பூமியே உனக்காக மெத்தை விரிக்குதே. குட்டி விரல் நீட்டி நீ தொடும் ஒவ்வொரு பொருளும் மாயங்கள் செய்து புதுவண்ணம் கொள்ளுதே. கவலையே அறியாத உன் கள்ளமில்லா சிரிப்பில் இந்த உலகம் தன் பாரங்களை மறந்து நிற்குதே. கவலையே அறியாத உன் கள்ளமில்லா சிரிப்பில் இந்த உலகம் தன் பாரங்களை மறந்து நிற்குதே. சினுங்கும் உன் மழலை சத்தம் கேட்கும் நொடியில் வீட்டில் உள்ள கடிகாரமுள்ளும் உறைந்து போகுதே. சினுங்கும் உன் மழலை சத்தம் கேட்கும் நொடியிலே வீட்டில் உள்ள கடிகாரமுள்ளும் உறைந்து போகுதே. அன்னை மார்பில் தலை சாய்த்து நீ தூங்கும் அழகை பார்க்கின்ற தெய்வமும் தன் கண் இமைக்க மறந்திடுமே. அன்னை மார்பில் தலை சாய்த்து நீ தூங்கும் அழகை பார்க்கின்ற தெய்வமும் தன் கண் இமைக்க மறந்திடுமே. கோடி இன்பங்களை ஒரு நொடியில் தரும் சுடரே, அகிலமெல்லாம் போற்றும் நல் குணங்களோடு நீடூழி வாழியவே, நீடூழி வாழியவே.

0: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணி பால் கொடுக்கலாமா? அது குழந்தைக்கு நல்லதா?
2: கொடுக்கலாம். தாய்ப்பாலை வந்து நீங்கள் க்ளீனான அந்த எவர் சில்வர் டப்பா மாதிரி குழந்தைக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. இல்லைனா இப்போ ஸ்டோரேஜ்க்குன்னு தனியாக அந்த பவுச்சஸில் இருக்குது. எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, வீட்டில் யார் பால் கொடுக்குறாங்க, அம்மாவா வயசானவங்கன்னா, அவங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குது அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் இல்லாதப்போ அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணி சுத்தமாக எடுத்து பேபி கொடுக்கணும். ஸோ அதுக்கு அதை செலக்ட் பண்ணுங்கள். எவசுல டப்பி தான் எல்லா வீட்லேயுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதை நல்லா வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறீங்கன்னா ஆக்சுவலாக 5 to 6 hours, 4 to 6 hours கொடுக்கறது தான் நல்லது. பட் அப் டு 1 day வரைக்கும் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அதை எடுத்துட்டு அந்த சில்வர் டப்பியில் வெசல் டப்பியில் வைக்கிறீங்கன்னா எடுத்த பிறகு டைரெக்டாக சூடு பண்ணக்கூடாது. சுடு தண்ணி வச்சு ஒரு கிண்ணத்தில் அந்த சுடு தண்ணிக்குள்ளே அந்த டப்பியை வைங்க. ஒரு விதின் ஒரு 5 minutes அந்த பால் வந்து நார்மல் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்புறமா எடுத்து அவங்க அதை பேபிக்கு வந்து கொடுக்கலாம்.
1: அதே போல் தாய்ப்பாலை வந்து பம்ப் மூலமாக எடுத்து சேமித்து வைக்கலாமா, இல்லை கையால் தான் வந்து பிழிஞ்சு
2: கையால் பிழிஞ்சு வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா. பம்ப் தான், பிரஸ் பம்ப். அதுவும் நீங்கள் உங்களுக்கு லாங் டேர்ம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேட்டிக்

0: ஆட்டோமேட்டிக் பிரஸ்ட் பம்ப் தான் ஈஸி. நம்மளா அந்த எலக்ட்ரிக் இல்லாமல் நம்மளாக இது பண்ணி பம்ப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அது கஷ்டம். அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ்லெஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் நீங்கள் ஒரு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு வயசு 1.5 வயசு வரையும் குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் வந்து ஃபீட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகிறீங்கன்னா இது ஒரு செலவாக நினைக்காம ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் அந்த பிரஸ்ட் பம்பை வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
1: ஓகே மேம். அதே போல் வேலைக்கு போகிற மதர்ஸ் வந்து தாய்ப்பால் கொடுக்கறத தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கான ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா மேம்?
0: அப்பயுமே நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்களால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டுடலாம். மில்கை கட்டி விடாமல் நல்லா ஹாட் ஃபர்மெண்டேஷன் கொடுத்து நீங்கள் வந்து பிரஸ்ட் மில்கை வந்து லெட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொடுங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராது. அதுமாதிரி பிரேசியர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பிரஸ்ட் பேட்ஸ்ன்னு இருக்கும், அது வந்து மில்க் லீக் ஆகாமல் நமக்கு அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலையை உருவாக்காமல் தடுக்கும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வேலைக்கு போகிறீங்க ஃபீடிங் மதர்ஸ்னால் அந்த பிரஸ் பேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுமாரி வந்ததுமே வந்து நீங்கள் அங்கேருந்து வரும்போதே ஆஃபீஸ்லேயே குடிச்சிட்டு வந்துடுறீங்க சொல்லுவேன், எல்லாருக்கும் ப்ரோட்டீன் பவுடர்லாம் எழுதி கொடுத்துருவேன். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே நல்லா குடிச்சிட்டு வாங்க. வந்ததும் பேபி அப்படியே ரெடியாக இருந்துட்டுருக்கோம், எப்படா அம்மா வருவாங்க ஃபீட் எடுக்கலான்ட்டு. ஸோ அங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு 1/2 hour ஆகும் வீடு ரீச் ஆகிறதுக்குன்னா அங்கே ஒரு ப்ரோட்டீன் மில்கை வெறும் தண்ணியில் சுடு தண்ணியில் அந்த ப்ரோட்டீன் பவுடர் போட்டு நல்லா குடிச்சிட்டு வாங்க. வந்தீங்கன்னா பேபிக்கு ஃபீட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா பேபிஸுமே ஃபீட்ஸ் எடுக்குதோ இல்லையோ அம்மா வந்ததுமே அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் எல்லா பேபிஸுமே விரும்பும். ஃபீடிங் பேபிஸ் இன்னுமே வந்து அதுக்கு வந்து இதாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடாமல் வந்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணும்போது யூ வில் மேக் தி திங்ஸ் ஈஸியர் அண்டு சிம்பிளர். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு புஷ்டு டு டூ திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வராது. இல்லைன்னா அதெல்லாமே ஆஃபீஸ்லேயும் வேலை வீட்லேயும் வந்து செய்யணும், பேபிக்கு ஃபீட் பண்ணணும், அந்த மாதிரி வர்றப்ப என்னாகும்னா யூ வில் ஃபீல் வெரி டவுன், ஏன் நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுன்ற எண்ணமெல்லாம் வந்துடும். ஸோ என்ன தான் நம்ம வந்து சொன்னாலும் என்ன சொல்கிறது, தமிழில் சொல்லுவாங்களே அழுது பார்த்தாலும் அவள் தான் பார்க்கணுன்ற மாதிரி நம்ம தான் நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும். எப்படி நம்ம அம்மா நம்மளுக்கு செஞ்சாங்க, நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு செய்கிறோம், அதை வந்து அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். ஸோ அதை வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய டியூட்டியாக நினச்சி, இது வந்து நம்ம தெய்வத்துக்கு செய்கிற மாதிரி நினச்சி உங்கள் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுங்க. அப்படி நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இந்த மாதிரியான டவுன் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களை நல்லா உங்களுக்கு வேணுங்கிற உணவை ஆஃபீஸுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க. ப்ரெக்னென்சிலையும் இதை வந்து நான் அப்பையிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிடுவேன். ஒரு நிறைய ஸ்நாக்ஸு சின்ன சின்ன டப்பாலாம் நிறைய ஃபுட்டை வந்து டப்பா டப்பாவாக போட்டு எல்லாத்தையும் பேக் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபீடிங் மதர்ஸ் அதே மாதிரி கிளம்பத்துக்கு மட்டும் நல்லா எடுத்துகிட்டு ஒரு லிக்விட் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ பேபியும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஸ், அதை தான் நான் எப்பயுமே சொல்வேன். ஒர்க்கிங் ஒர்க் அண்ட் ப்ரெக்னென்சி, ஒர்க் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங், பேபி கேரிங், இது எல்லாமே ஹவ் யூ பிளான், ஹவ் யூ ப்ரிப்பேர், அதில் தான் வந்து இது இருக்குது.
1: கோபமாக இருக்கும்போது பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபமாக இருக்கும்போது பால் கொடுத்தா குழந்தைக்கு எதனாவது தீமைகள் ஏற்படுமா? அது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
0: அதுதான் முன்னாடியே நான் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அது வந்து, அது ஆங்கரோ இல்லை வருத்தமோ எதுவுமே உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், செக்ரீஷன்ஸ் வந்து கம்மியாகலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் குட். ஸோ வீட்டில் உள்ளவங்களுடைய கோஆப்ரேஷன் இதுலேயும் வேணும். தேவையில்லாதுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஒய்ஃபை வந்து திட்டுறது இல்லை சண்டை போடுறது இல்லை வீட்டில் இருக்கவங்க அது மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கிறது ரொம்ப தவறு. ஸோ ஒரு தாய் அதுவும் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வரும்போதே வீட்டில் யார் இருக்கீங்களோ ஏதோ ஒரு பாலோ இல்லை ஒரு காஃபியோ ஏதோ என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு ஜூஸோ எதையோ ஒன்று கலக்கி கொடுத்து பாருமா பாப்பாவை பாருமா ஃபீட் பண்ணுமான்னு சொல்கிறத விட்டுட்டு உள்ளே வரும்போதே பாரு குழந்தை அழுதுட்டு இருக்கு உடனே போய் பாருன்னு அவங்கள புஷ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன யாரும் கவனிக்கல, குழந்தைய தானே நீங்கள் கவனிக்கிறீங்கன்ற அந்த ஃபீல் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எப்பயுமே அந்த தாயை கவனிங்கன்றது நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் தாயை கவனிங்க, அவங்க பிள்ளைய அவங்க வந்து கவனிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து வீட்டில் உள்ள பெரியவங்க அவங்க ஹஸ்பண்ட் யார் இருக்கீங்களோ டேக் கேர் ஆஃப் த மதர், ஷீ வில் டேக் கேர் ஆஃப் ஹர் பேபி. நீங்கள் டேரெக்டாக பேபியை பாரு பேபியை பாரு பேபி அப்படின்னு பேபி மேலேயே நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீலிங் வந்து அந்த தாய்க்கு வந்து வரதான் செய்யும். என்னவோ அவங்களுக்கு அக்கறை இல்லாத மாதிரியோ மற்றவங்க மட்டும்தான் பேபியை வந்து கேர் பண்ணுற மாதிரியோ, ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகள் வந்து அந்த தாய்க்கு வந்து வரத்துக்கு தொடங்கிடும். ஸோ அது டெஃபினட்டாக பண்ணாதீங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு மதரை வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ யூ டேக் கேர் ஆஃப் த மதர், அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும்.
1: ஓகே மேம். குழந்தைக்கு இணை உணவு கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தாய்ப்பாலை நிறுத்திடலாமா இல்ல தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணுமா?
0: கரெக்டா சொன்னீங்களே காம்ப்ளிமெண்டரி ஃபீடுன்னு, அப்புறம் தாய்ப்பால் போய் என்னத்துக்கு நிறுத்தணும்? தாய்ப்பால் பத்தாது, அதுக்காக தான் மற்ற உணவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது, மற்ற திட உணவுகளை ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் செமிசாலிட் கஞ்சி மாதிரி செமிசாலிட் உணவா ஸ்டார்ட் பண்ணணும். கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாருக்கு இருக்கக்கூடிய உணவுகள்,

0: அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய எல்லா உணவையும் குழந்தைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. நான் பீஸா பர்கரை சொல்லலை, நான் சொல்கிறது நம்ம வீட்டில் செய்யறது பருப்பு சோறு, ரசம் சோறு, இட்லி, இடியாப்பம், தோசை, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் கூடயே அதை ஒரு பெரிய ஒரு மனிதனாக பாவித்து அந்த பேபிக்கும் வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அது மாதிரிலாம் கொடுக்குறப்ப எல்லா டேஸ்ட்டையும் வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா சில அதுக்கு சில பேபிஸ்க்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மற்ற ஃபுட்டு எடுக்கிறதுல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே விரும்பி உண்ண ஆரம்பிச்சிடும் மற்ற ஃபுட்டை. ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஃபீட் எடுக்கிறதுடைய அந்த டைம் வந்து அதுவே கம்மி பண்ணிக்கும். நேச்சுரலாக அப்படி பேபிஸ் அதுவே கம்மி, இட்ஸ் ஓகே. பட் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் வந்து மதர் ஃபீட் வந்து கொடுத்துட்ருக்கிறது நல்லது தான். ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி அந்த லங்ஸில் அப்புறம் வந்து இன்டெஸ்டைனில் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராது ப்ரெஸ் ஃபீட் எடுக்கிற பேபிஸ்க்கு.
1: ஓகே மேம், எவ்வளவு காலம் வரை குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் மேம்?
0: WHO சொல்கிறது, உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது 2 வயசு, 2 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணுங்கன்னு. பட் அட்லீஸ்ட் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரிலாம் 2 இயர்ஸ்ன்றது வந்து வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது அட்லீஸ்ட் 9 மந்த்ஸ், 1 இயர் கட்டாயமாக ஃபீட் பண்ணுங்கள். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஃபீட் பண்ணாடாலும் எப்போயாவது ஒரு தடவை தூங்க வைக்கிறதுக்கு அப்படி ஃபீட் பண்ணால் கூட ஓகே. பட் 1 இயர் கட்டாயமாக ஃபீட் பண்ணுங்கள், 1 இயர் வரைக்கும். சில பேபிஸ்க்கு வந்து ஓவராக மதர் ஃபீடை மட்டுமே கொடுத்து வேறு உணவே கொடுக்காம அப்படியும் பண்ணிடுறாங்க சில பேர். அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு 1 வயசுலேயே நீங்கள் எல்லா உணவையும் அதுதான் சொன்னேன் நான், எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வெறும் தாய்ப்பால் மட்டும் எப்படி பார்த்தோம் 1 வயசு குழந்தைக்கு? சில பேபிஸ்க்கு எதையும் கொடுக்காம வெறும் தாய்ப்பாலே கொடுத்து கொடுத்து அந்த பேபி வந்து வேறு எந்த ஃபுட்டையும் சாப்பிடாமல் அவ்வளோ படுத்தும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மதர்ஸ்க்கெலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி மதர் ஃபீட் ப்ளஸ் மற்ற ஃபுட்டு அப்படி கொண்டு போகணும். அப்போ மதர் ஃபீடையும் சேர்த்து கொடுக்கலாம் அதோட சேர்த்து.
1: ஓகே மேம்.

0: முதல் குழந்தைக்கு பிறகு சிலர் கருவுற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க முதல் மூத்த குழந்தைக்கு பால் ஊட்டலாமா?
1: பண்ணலாம். ஒரு ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி அட்வான்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபீட்ஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதனால் அது ஃபீட்ஸ் வர வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஒரு சவால். ஒரு பேபியை வந்து ப்ரெக்னென்சியாகட்டும், அது ஃபீட் பண்ணுறதாகட்டும், அது ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. ஸோ இது வந்து லைஃப்பில் நம்ம எத்தனையோ நம்ம ஸ்கூலில் சேலஞ்சஸ் இருக்கும், காலேஜில் சேலஞ்ச் இருக்கும், ஒர்க் பிளேஸ் சேலஞ்சு, அது மாதிரி இது ஒரு லைஃப் சேலஞ்சு இந்த ப்ரெக்னென்சி, டெலிவரி அண்ட் ஃபீடிங். பட் எல்லா பெண்களும் அதை நம்ம ஜெயிச்சு தானே வரோம். ஸோ பி போல்டு, பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி, யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் மதர். அதோடு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் எனக்கு யாருமே மரியாதை கொடுக்கல, யாருமே என்னை விரும்பலை, யாருமே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் பேபி பாருங்கள், உங்களை அப்படியே ஒரு தெய்வத்தை பார்க்குறமா அப்படியே பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யும், உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நம்மளையே. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோவத்தில் ஏதாவது திட்டினா கூட அது வந்து திரும்ப ஓடி வரும், அம்மா அம்மா அம்மா அம்மானு ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு கோவத்தில் ஏதாவது அடிக்கவே மாட்டோம், என்னைக்காவது நம்ம அடிச்சிட்டா கூட அதையும் நம்மகிட்டே ஓடி வந்து அம்மா வலிக்குதுன்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் டோட்டல் அப்படியே நம்மளையே டிபெண்டாக அவ்வளோ ஒரு லவ் பாசமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர், இன்னொரு உயிர்னா அது நம்ம குழந்தை தான். ஸோ பி ப்ரவுட் டு பி எ மதர், பி ஹாப்பி டு பி எ மதர்.
0: ஓகே மேம். மேம், மார்பக சுத்தம், பிரஸ்ட் ஹைஜீன், அது என்ன மாதிரி முறைகள் இருக்கு மேம்?
1: சி, நீங்கள் வந்து எதுவும் ஸ்பெஷலாக வந்து பண்ண வேண்டாம். பட் முதல்ல நான் சொன்னேன்ல, ஒரு 4 to 5 நைட்டிஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நைட்டு படுக்கும்போது கட்டாயமாக உங்கள் நைட்டி இன்னர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் பாத் எடுங்க, இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு, யூஸ்வலாக என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் பால் அந்த நிப்பல் மேலே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராது நிப்பிளில். பட் இஃப் யூ வாண்ட் டு க்ளீன், வார்ம் வாட்டர், வாட்டரை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஸ்வெட்டிங் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்வெட்டிங் ஆக தான் செய்யும், பட் அந்த ஸ்வெட் ஸ்மெல் இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கோங்க. காட்டன் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், 2 to 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதுவே போதும்.
0: ஓகே மேம். ப்ரீ மெச்சூர் பேபி, அவர்களுக்கான பிரத்யேக உணவு முறைகள் என்ன மேம்?
1: சி, பேபி வந்து ப்ரீ மெச்சூர் பேபிக்கு அவ்வளோவா ஃபுல்லாக அதால் ஃபீட்ஸ் எடுக்க முடியாது. அதனால நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் சக் பண்ணோம், மிச்சத்தை வந்து பிரஸ்ட் பம்ப் வச்சு எடுத்து அந்த ஃபீட்ஸ் தான் வந்து பேபி கொடுப்போம். ஏன்னா அது கொஞ்சம் ஃபீட் எடுக்கும் போது டயர்டாயிடும், அதுக்கு மேலே குடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு 2 to 2.5 kgs, அது 2 kg தாண்டும் போது தான் அதெல்லாம் வந்து சக் பண்ணி குடிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவோம், டைரெக்டாக கொஞ்சம் குடிக்கும். மிச்சத்தை ஃபுல்லாக வந்து மதர்கிட்ட பிரஸ்ட் பம்ப் வச்சு எடுத்து அதை வந்து நம்ம சங்கு வச்சோ இல்லைன்னா ஃபில்லர் வச்சோ பேபிக்கு வந்து கொடுப்போம்.
0: ஓகே மேம். ஹியூமன் மில்க் பேங்க் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஹியூமன் மில்க் பேங்கை எங்கே நம்ம காண்டாக்ட் பண்ணோம், எப்படி நம்மளுடைய மில்க்கை வந்து அங்கே டொனேட் பண்ணணும் மேம்?
1: நிறைய ப்ரைவேட்

0: ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் மில்க் பேங்க் இருக்குது. அதே மாதிரியே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அந்த ஹியூமன் மில்க் பேங்க் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ப்ரீடர்ம் பேபிஸை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஷியராக ப்ரெஸ்ட் மில்க் பேங்க் இருக்கும். உங்கள் மில்க் டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய திங்ஸையும் கொடுத்துருவாங்க, அதை வந்து அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் சில இடங்களில் உங்களுக்கு ஏதாவது மானிட்ரி பெனிஃபிட் கிடைக்கலாம். மோஸ்ட்லி ப்ரீடர்ம் பேபிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு உதவி அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து அதை செய்யணும்.
1: மேம், அதே போல் ஒரு குழந்தை ஒரு சைடு தான் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுது, இன்னொரு சைடு வந்து வாயே வைக்க மாட்டுது அப்படின்னா அந்த குழந்தை அந்த சைடில் பால் குடிக்க வைக்கிறதுக்கு என்ன மேம் பண்ணலாம்?
0: அதுதான் நான் முன்னாடி சொல்கிறேன், முதல்லேருந்து இந்த ஹேபிட் வரணும். ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை ரைட் சைடு கொடுக்குறீங்கன்னா ரெண்டாவது தடவை ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ண வைக்க வேண்டியது லெஃப்ட் சைடு. பேபி வந்து சொல்லுதா, அதுக்கு தெரியுமா அது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லுங்கள், தெரியாதுல்ல. அப்போ நம்ம தானே பொசிஷன், நம்ம கரெக்டான பொசிஷனில் கொடுக்குறோன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அவ்வளோதான். அதே மாதிரியே வந்து உட்காந்தே தான் ப்ரெஸ் ஃபீட் பண்ணணுமா அப்படின்னா இனிஷியல் 2 மந்த்ஸ் தான் பேபி ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்போ உட்காந்து ஃபீட் பண்ணுங்கள். 2 மந்த்ஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக பேபி பொசிஷன் வச்சுட்டிங்க, பேபி நல்லா ஃபீட்ஸ் எடுக்குதுன்னா அப்புறம் நீங்கள் மெதுவாக ஸ்லாண்டிங் பொசிஷனுக்கு போய்க்கலாம், இல்லைனா நீங்கள் படுத்துக்கலாம். ஸோ அதனால் உட்காந்தே தான் இருக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் சேர்னு கிடைக்கும், அந்த சேர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் நல்லா ஸ்லாண்டிங், அந்த ஈஸி சேர்லாம் வயசானவங்க படுத்துருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும், கால் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டூல் இருக்கும். ஸோ அதில் நல்லா நம்ம சாஞ்சிக்கிட்டு பேபியும் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஆடும் அது அந்த சேரு. அதை ஆடுறப்ப பார்த்திங்கன்னா பேபி கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளும் காலை நீட்டிக்கலாம், முதுகு வலியும் இருக்காது, பேபி நல்லா லாச் ஆகிக்கும். அது ஆடிட்டே இருக்கப்ப, ராக் ஆகிட்டே இருக்கப்ப என்ன ஆகுனா நீங்களும் தூங்கிடுவீங்க, பாப்பாவும் தூங்கிடும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது வாங்கக்கூடிய வசதி இருக்கவங்க அந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் சேரும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம்.
1: மேம், அதே போல் படுத்துக்கிட்டு பால் கொடுக்கலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க படுத்துட்டு பால் கொடுத்தா குழந்தைக்கு காதில் சீழ் வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
0: அதை தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு லாச் ஆகிற வரைக்கும் உட்காந்துக்கோங்க, நல்லா லாச் ஆகிடுச்சு பேபி அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் காதில் சீழ் அதெல்லாம் ஒன்றுமே வராது.

0: புதிய தாய்மார்களுக்கு நீங்க ஏதாவது ஆலோசனை கொடுக்குறீங்களா மேம்?
1: அதெல்லாம் நான் வந்து எல்லாருக்கும் முக்கியமாக சொல்ல விரும்புறது என்னன்னா, இனிஷியலா ஒரு 10-15 டேஸ் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஃபீட் பண்ண முடியல, ஃபீட் பண்ண தெரில, லேட்ச் ஆகலைன்னா டோன்ட் லீவ், உற்றவே உற்றக்கூடாது. அந்த 10-15 நாள் நம்ம கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ண நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், பாப்பாவும் லேர்ன் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் இஸ் ஈஸியர். ஓகே, ஸோ அதனால் விட்டுறவே விட்டுறாதீங்க. நாங்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ண முடியலனாங்க, நாங்கள் அதுக்காகலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருப்போம். 2-3 டேஸ் வச்சு பேபியை நல்லா ஃபீட் பண்ண லேர்ன் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு திருப்தியானதான் நாங்கள் டிஸ்சார்ஜே பண்ணுவோம், அப்படியெல்லாம் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த மதருக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே மாதிரியே இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, சில பேர் வேலை நிமித்தமாகவோ இல்லைன்னா சில சமயம் இந்த போட்பாட்டு பிரஷர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சில பேருக்கு வந்து ஏதாவது ரொம்ப சிவியர் டிசீசஸ் ஏதாவது, ரேர் தான் அதெல்லாம், அது மாதிரி ஏதாவது வந்து ஃபீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இல்லை சில பேருக்கு வந்து அந்த நேரம் பார்த்து வந்து கட்டாயமாக ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னா அதையே நினச்சி லைஃப் ஃபுல்லாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. என்னால் என் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண முடியல, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சளியோ காய்ச்சலோ வந்தால் கூட உடனே நான் ஃபீட் பண்ணல, அதனால தான் இந்த குழந்தை வீக்காக இருக்குது, அப்படிலாம் நினப்பாங்க. பட் அப்படிலாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு தேவையே கிடையாது. முதல்ல அந்த கில்ட்டி ஃபீலிங்கை உங்கள் மைண்ட்லேருந்து எடுங்க, இது தேவையே இல்லை. ஏன்னா பேபிஸ் க்ரோ ஆகும்போது அதனுடைய நீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் போகும். நம்ம அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறது, அந்த உடம்பு வந்து ஹியூமன் வந்து என்ன அதுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய தேவைகளையும் அதனுடைய வளர்ச்சியும் அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபீட் பண்ணனாலும் அதுக்குரிய ஃபுட்டோ அதுக்குரிய எதுவோ ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ அதையே நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, அது வந்து உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கும். அதனால் இது வந்து டெஃபினட்டாக பண்ணாதீங்க.
0: இவ்வளவு நேரம் எங்கள் கூட இருந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்த ஆலோசனைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. மிக்க நன்றி மேம்.

0: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
3: இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான

0: பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன.
1: செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
2: நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும்.
1: ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவர்கள். இந்நிகழ்ச்சிகள் இன்றிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர்,

0: யோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆம் ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர் வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில் விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் tngase.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார்.

0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின்

0: கல்வி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசின் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. நேரம் 1:56.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10.
3: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
5: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
4: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா? என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம send me 10,000 rupees urgent அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா?
5: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
4: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
5: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
4: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
6: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
7: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
8: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
7: 1 ரூபாய் கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
8: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:02 கேட்கலாம்.
1: இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புரதச்சத்து தேவைகள் குறித்து குடல் இழைப்பை அறுவை சிகிச்சை மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் ஜி எஸ் பிரபுதாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:02 101.4 சென்னை FM ரெயின்போவில்.
9: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
10: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
9: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
10: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
9: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.

0: Kenzie Gashwantek storms into semi-finals with straight set win over Russia's Diana Schneider. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை 2:40 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் சுசித்ரா கார்த்திக் பாடிய பாடல் படம் காவலன்.

0: மின்னேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஸ்தல விருட்சங்களின் குணங்கள். உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். நம் இந்திய மரபு இயற்கையையும் இறை நம்பிக்கையையும் இணைத்து போற்றுகிறது. மரங்கள் வெறும் தாவரங்களாக கருதப்படவில்லை, அவை தெய்வீக திரு உருவங்களாக போற்றப்பட்டன. மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணே, அக்ரத சிவரூபாய, அஸ்வத்தாய நமோ நமஹ. இதன் பொருள், அஸ்வத்த மரத்தின் வேரில் பிரம்மா, நடுப்பகுதியில் விஷ்ணு, மேல்பகுதியில் சிவபெருமான் உரைகின்றனர் என்பதாகும். இவ்வாறு மரங்களை தெய்வத்தின் உறைவிடமாக கருதிய நம் முன்னோர் அவற்றை பாதுகாத்து வழிபாட்டின் ஒரு பகுதியாக மாற்றினர். இந்த பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுக்களே ஸ்தல விருட்சங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய கோயில் மரபில் தனிச்சிறப்புடன் விளங்கும் ஸ்தல விருட்சங்கள் மற்றும் அவற்றின் மருத்துவ பயன்கள் குறித்து அறிந்து கொள்வோம். இந்திய கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமில்லை, அவை நமது பண்பாடு, இயற்கை மற்றும் பாரம்பரிய அறிவை பாதுகாத்து நிற்கும் புனித மையங்களாகும். ஒவ்வொரு பண்டைய கோயிலின் வரலாறும் அதன் சிற்பம், அங்கு நிகழ்ந்த தெய்வீக நிகழ்வுகளும் ஸ்தல புராணம் அல்லது ஸ்தல மாகாத்மியங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. இந்நூல்களின்படி ஒவ்வொரு புண்ணிய தலத்திற்கும் 4 முக்கிய அடையாளங்கள் உள்ளன. அவை மூர்த்தி அதாவது மூல தெய்வம், மூல திருமேனி, ஸ்தலம் அதாவது புண்ணியத்தலம், க்ஷேத்திரம், 3வது தீர்த்தம் புண்ணிய நீர்நிலை, மற்றும் 4வது ஸ்தல விருட்சம் அந்த தலத்தின் புனித மரம். பல ஆலயங்களில் இறைவன், குறிப்பாக சிவலிங்கம், முதல் முதலில் அந்த மரத்தின் அடியில் வெளிப்பட்டதாக ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன. எனவே ஸ்தல விருட்சம் என்பது ஒரு சாதாரண மரம் அல்ல, அந்த தலத்தின் வரலாறு, ஆன்மீகம் மற்றும் அடையாளத்தோடு ஒன்றிணைந்த புனித சின்னமாகும். ஸ்தல விருட்சம் என்ற பெயரில் விருட்சம் என்ற சொல் இருந்தாலும் அவை அனைத்தும் மரங்கள் மட்டுமே அல்ல. சில இடங்களில் செடிகள், புதர்கள், சில இடங்களில் புற்கள், நீர்நிலைகளில் வளரும் தாவரங்கள், மூங்கில் என பல்வேறு வகையான தாவரங்களும் ஸ்தல விருட்சங்களாக விளங்குகின்றன. எடுத்துக்காட்டாக, ஆலங்குடியில் பூளைச்செடி, திருநள்ளாற்றில் தர்பை, திருநெல்வேலி மற்றும் திருப்பாச்சூரில் மூங்கில், சிதம்பரத்தில் தில்லை என்னும் அலையாத்தி காட்டு மரங்கள் அதாவது மேங்க்ரூவ் ட்ரீஸ் ஸ்தல விருட்சமாக போற்றப்படுகிறது. இதன் மூலம் இயற்கையின் ஒவ்வொரு தாவரத்திற்கும் நமது மரபில் உயர்ந்த இடம் வழங்கப்பட்டிருப்பதை அறியலாம். அதேபோல் பில்வாரண்யம், வட்டாரண்யம், சம்பகாரண்யம், ஷமீவனம், புஷ்பவனம் போன்ற பல புனித தலங்களின் பெயர்களே அப்பகுதியில் பெரும் அளவில் வளர்ந்த மரங்களை நினைவூட்டுகின்றன. அதுபோலவே பில்வவனேஸ்வரர், வட்டாரண்யேஸ்வரர், ஆம்ரவணநாதர் போன்ற இறைவன் திருநாமங்கள் ஸ்தல விருட்சங்களோடு இணைந்துள்ளன. இந்த புனித மரங்கள் வழிபாட்டின் அடையாளங்களாக மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்த இயற்கை மருத்துவ களஞ்சியங்களாக திகழ்கின்றன. பல ஸ்தல புராணங்களில் குறிப்பிட்ட நோய்கள் நீங்க இறைவனையும் ஸ்தல விருட்சத்தையும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சமய மரபு, ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்திருந்ததை அறிய முடிகிறது. இந்த பின்னணியில் ஸ்தல புராணங்களிலும் ஆயுர்வேத நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கியமான ஸ்தல விருட்சங்களையும் அவற்றின் மருத்துவ பயன்களையும் இப்போது ஒன்றின் பின் ஒன்றாக பார்ப்போம். இந்திய சமய மரபில் ஆயுர்வேதத்திலும் சிறப்பிடம் பெற்றுள்ள ஆம்ரம் அதாவது மாமரம் பற்றி பார்ப்போம். இதன் பொட்டானிக்கல் பெயர் மேங்கிஃபெரா இண்டிகா. மாமரம் இந்திய வாழ்க்கை முறையிலும்

சம்ஸ்கிருத இலக்கியங்களிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. புராணங்களில் ஏகாம்ர க்ஷேத்ரம் என்ற பெயரால் இரண்டு புண்ணியத்தலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவற்றில் ஒன்று இன்றைய ஒடிசா மாநிலத்தில் உள்ள உத்கலம், இதனை பிரம்ம புராணம் குறிப்பிடுகிறது. மற்றொன்று தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்ரேஸ்வரர் திருக்கோயிலாகும். பிரம்மாண்ட புராணத்தின் லலிதோபாக்கியானம் கூறுவதன்படி பரமசிவன் புனிதமான ஏகாம்ர விருட்சம், ஒரே ஒரு மாங்கனியை மட்டுமே தரும் மாமரத்தின் அடியில் அமர்ந்து அன்னை காமாட்சியை தியானம் செய்தார். அதனால் அங்குள்ள இறைவன் ஏகாம்ரேஸ்வரஹ என்று திருநாமத்தால் வழிபடப்படுகிறார். இவ்வாறு மாமரமும் அந்த திருத்தலமும் பிரிக்க முடியாத தொடர்பை பெற்றுள்ளது. மாமரம் ஸ்தலவிருட்சமாக விளங்கும் மற்றொரு சிறப்புமிக்க தலம் ஆம்ரவண மகாத்மியம் கூறும் திருமாந்துரையாகும். இத்தலத்தில் மூலவர் ஆம்ரவணேஸ்வரர், அம்பாள் பாலாம்பிகா. ஆன்மீக பெருமையுடன் மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்களாலும் மாமரம் சிறந்து விளங்குகிறது. இதன் பழம், இலை, பட்டை, வேர், விதை, மரப்பகுதி மற்றும் பிசின் என பெரும்பாலான பகுதிகள் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுகின்றன. கருட புராணம், தன்வந்திரி சம்ஹிதா பழுத்த மற்றும் பழுக்காத மாம்பழங்களின் மருத்துவ குணங்களை பின்வருமாறு விளக்குகிறது. பக்வாம்ரம் வாதகிருண்மாம்ச சுக்திர வர்ண பலப்பிரதம் வாதக்னம் கபபித்தக்னம். இந்த ஸ்லோகம் பழுத்த மாம்பழம் உடலுக்கு வலிமையையும் நல்ல நிறத்தையும் தாது விருத்தியையும் அளிப்பதோடு உடலின் தோஷங்களையும் சமநிலைப்படுத்துவதாக கூறுகிறது. மாமரத்தின் பட்டை, வேர் மற்றும் இளந்தளிர்கள் மருத்துவ பயன்கள் கொண்டன. தன்வந்திரி நிகண்டு என்ற புத்தகத்தில் இதனை பற்றி துவக் மூல பல்லவம் கிராஹி கஷாயம் கபபித்தஜித்து என்று கூறுகிறது. அதாவது மாமரத்தின் பட்டை, வேர் மற்றும் இளந்தளிர்கள் கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் கபம் மற்றும் பித்தம் தொடர்பான குறைகளை தணிக்கும் என்று ஆயுர்வேதம் குறிப்பிடுகிறது. அடுத்து பதரி அதாவது இலந்தை மரம் பற்றி பார்ப்போம். சியூத்தபுரி மகாத்மியம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள வழுவூர் திருத்தலத்தின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. இத்தலத்தின் மூலவர் கஜசம்ஹார மூர்த்தி, கிருத்திவாசர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் பாலாங்குராம்பிகா. இத்தலத்தில் அஸ்வத்தமர அதாவது அரசமரம், ஷமி வன்னிமரம், பதரி அதாவது இலந்தை மரம், தேவதாரு ஆகியவை ஸ்தலவிருட்சங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இலந்தை மரத்தின் பழம், பட்டை, வேர், வேர்பட்டை, இலை என அனைத்து பகுதிகளும் மருத்துவ பயன்பாடு கொண்டவை. சரக சம்ஹிதா சூத்திரஸ்தானத்தின் இலந்தையின் குணங்களை பின்வருமாறு விளக்குகிறது. பதரம் மதுரம் வேதனம் வாத பித்தஜித்து தச்சுஷ்கம் கபவாதக்னம் பித்தேனச்ச விருத்தியதே. இந்த ஸ்லோகத்தின்படி புதிய இலந்தை பழம் வாதம் மற்றும் பித்தத்தை சமநிலைப்படுத்துகிறது. உலர்ந்த இலந்தை பழம் கபம் மற்றும் வாதத்தை குறைக்க உதவுகிறது. அதே நேரத்தில் பித்தத்தை அது அதிகரிக்காது. கர்ப்பிணி பெண்கள் நலனிலும் இலந்தை மரம் முக்கிய இடம் பெறுகிறது. சரக சம்ஹிதா சாரீரஸ்தானம் 7வது மாத கர்ப்ப காலத்தில் பிற மூலிகைகளுடன் சேர்த்து பதரியை கொண்டு தயாரிக்கும் கஷாயத்தை பரிந்துரைக்கிறது. அதேபோல் கருட புராணம் தன்வந்திரி சம்ஹிதா இலந்தையின் மருத்துவ சிறப்பை சுருக்கமாக பதரம் வாத பித்தஹ்ருத்து என்று குறிப்பிடுகிறது. அதாவது இலந்தை வாதம் மற்றும் பித்தம் தொடர்பான குறைகளை போக்கும் சிறந்த மூலிகையாக கருதப்படுகிறது. ஆயுர்வேதத்தில் இலந்தை பழம் சேர்த்து தயாரிக்கப்படும் தைலங்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அரிப்பு மற்றும் உடல் அசௌகரியங்களை தணிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு பதரி எனும் ஸ்தலவிருட்சம் ஆலய மரபு, மகளிர் நலம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் ஆகியவற்றை ஒன்றிணைக்க சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இப்போது சிவபெருமானின் வழிபாட்டில் மிக முக்கியமான இடம் வசிக்கும் வில்வம் அதாவது வில்வ மரம் பற்றி பார்ப்போம். வில்வம் ஏகல் மார்மெலஸ் என்று இதன் சயின்டிஃபிக் நேம். சிவாலயங்களோடு பிரிக்க முடியாத தொடர்பை கொண்டிருப்பது இந்த வில்வ விருட்சம். சிவ பூஜையில் வில்வ இலைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் அனைவரும் அறிந்ததே. பல ஸ்தலபுராணங்கள் வில்வ மரத்தை அந்தந்த திருத்தலத்தின் அடையாளமாக பதிவு செய்கின்றன. பிரம்மாண்ட புராணம் உபரிபாக க்ஷேத்திர காண்டத்தில் இடம்பெறும் அக்னீஸ்வர மகாத்மியம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்காட்டுப்பள்ளி திருத்தலத்தை பற்றி கூறுகிறது. இத்தலத்தின் மூலவர் அக்னீஸ்வரர், அம்பாள் சௌந்தர்யநாயகி. இங்கு பில்வம் மற்றும் ஷமி வன்னி ஆகியவை ஸ்தலவிருட்சங்களாக கருதப்படுகின்றன. அதேபோல் கூர்ம புராணத்தில் இடம்பெறும் ஜப்பியேஸ்வர மகாத்மியம் திருவையாறு அல்லது பஞ்சநத க்ஷேத்திரம் பற்றி

0: கூறுகிறது. இங்குள்ள மூலவர் பிரணதார்த்திஹரர், ஐயாரப்பர் என்றும் அம்பாள் தர்மசம்வர்தினி என்றும் போற்றப்படுகின்றனர். அதேபோல் திருக்கடையூர் க்ஷேத்திர மகாத்மியம், கும்பகோண மகாத்மியம் போன்ற பல ஸ்தல புராணங்களில் வில்வமரம் ஸ்தலவிருட்சமாக கருதப்படுகிறது. வில்வத்தின் மருத்துவ பயன்கள். வில்வமரத்தின் பழம், வேர், பட்டை, இலை மற்றும் மலர் ஆகிய அனைத்தும் மருத்துவ பயன்பாடு கொண்டவை. இதில் வில்வம் மற்றும் மகாவில்வம் என்று இரண்டு வகைகள் உள்ளன. பொதுவாக வில்வம் இலைகள் திரிபல பத்ரகா என்று மூன்று சிற்றிலைகளை கொண்டதாக இருக்கும். ஆனால் ஐந்து அல்லது ஏழு இலைகளாக இருக்கும் அந்த வில்வம் இலைகள் மகாபில்வம் என்று சிறப்பாக கூறப்படும். வில்வ இலைகளில் ஏஜிலைன், மார்மலைன் போன்ற மருத்துவ கூறுகள் உள்ளன. வில்வ இலை சாருடன் த்ரிகட்டு அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மூன்றின் கலவையை சேர்த்து ஆயுர்வேதத்தில் காமலா அதாவது காமாலை, மஞ்சக்காவாலை போன்ற நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுஷ்ருத சம்ஹிதா சூத்திரஸ்தானத்தில் வில்வத்தின் மருத்துவ குணங்களை விளக்குகின்றார். கப அனிலஹரம் தீக்ஷ்ணம் ஸ்னிக்தம் சங்கிராஹி தீபனம் கடு திக்த கஷாயோஷ்ணம் பாலம் பில்வம் உதாஹிருதம் வித்யா ததேவ சம்பக்வம் மதுர அனுரசம் குரு விதாஹே விஷ்டம்பகரம் தோஷகிருத்து பூதி மாருதம். அதாவது இளம் வில்வப்பழம் கபம் மற்றும் வாதத்தை நீக்கும் தன்மை கொண்டது. கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு மற்றும் உஷ்ணகுணம் உடையது. நன்கு பழுத்த வில்வப்பழம் இனிப்புச் சுவையுடன் காணப்படுகிறது. அது செரிமானத்தில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சுஷ்ருத சம்ஹிதா குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்வத்தை அடிப்படையாக கொண்டு பல தைலம், ரசாயனம் மற்றும் லேகியம் போன்ற ஆயுர்வேத மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. கருட புராணம் தன்வந்திரி சம்ஹிதா வில்வம் உடலில் உள்ள வாயு தன்மையை கட்டுப்படுத்தும் என்றும் அது வயிற்றில் நீண்ட நேரம் தங்கி மெதுவாக செரிமானமாகும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் பலா, பில்வா, நாகர, உத்பல, தானியக போன்ற மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விளக்கும் ஸ்லோகம் பிருஷ்ணி பர்ணி பலா பில்வ நாகர உத்பல தானியகைஹி ஜயந்தியாம் அமதிசாரம் சஜ்வரம் சமாஹா ஔஷதைஹி. இவ்வாறு பில்வம் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட புனித விருட்சமாக மட்டுமல்லாமல் ஆயுர்வேதத்தில் செரிமானம், கபவாத சமநிலை, காய்ச்சல் மற்றும் பல்வேறு நோய்களுக்கான மருந்தாக திகழ்கிறது. அடுத்து இந்தியாவின் மிக புனிதமான மரங்களின் ஒன்றாக கருதப்படும் சந்தனம் பற்றி பார்ப்போம். ஸ்ரீ வாஞ்சீஸ்வர மகாத்மியம், ஸ்கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம், அக்னி புராணம் ஆகியவற்றின் பகுதிகளை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டுள்ளது. இம்மகாத்மியம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்தின் ஸ்தலவிருட்சமாக சந்தன மரத்தை குறிப்பிடுகிறது. இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ வாஞ்சிநாதர், அம்பாள் மங்களநாயகி. சந்தனத்தின் மருத்துவ சிறப்பை சரக சம்ஹிதா சூத்திரஸ்தானம் எடுத்துக்காட்டுகிறது. அதில் சந்தனம் துர்கந்தஹரஹ அதாவது துர்நாற்றத்தை நீக்குவது என்றும் தாக நிவார்ப்பணக அதாவது உடல் வெப்பத்தை தணிப்பது என்றும் குறிப்பிடுகிறது. சந்தனம் பூசுதல் உடல் சூட்டை தணிக்கவும் தோல் எரிச்சல் மற்றும் கொப்புளங்களை நிவாரணம் அளிக்கவும் பயன்படுகிறது. இன்று நாம் குறிப்பிட்ட சில ஸ்தலங்களின் ஸ்தலவிருட்சங்களை மட்டுமே பார்த்தோம். துளசி, வேம்பு, வாழை, புன்னை, நெல்லிக்கனி, தென்னை போன்ற இன்னும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல மரங்களும் செடிகளும் இந்தியாவின் பல திருத்தலங்களின் ஸ்தலவிருட்சங்களாக போற்றப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் ஆன்மீக சிறப்புடன் மட்டுமல்லாமல் ஆயுர்வேத நூல்கள் கூறும் அரிய மருத்துவ பண்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளன. ஸ்தலவிருட்ச மரபு என்பது வழிபாட்டை மட்டுமே எடுத்துரைப்பதல்ல, இயற்கை பாதுகாப்பு, மருத்துவ அறிவு, சமய நம்பிக்கை ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து இந்திய ஞான பரம்பரையின் சான்றாகும். கோயில்களை போலவே அவற்றின் ஸ்தல விருட்சங்களையும் பாதுகாப்பது நமது பண்பாட்டின் மரபையும் பாரம்பரிய மருத்துவ அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது நமது பொறுப்பாகும். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்தல விருட்சங்களின் குணங்கள். உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி.

0: ஆராய்ச்சி நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கீர்த்தி மாலினி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள

திண்டிவனம், நேமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் கீழணை, வளவனூர், கஞ்சனூர், கோலியனூர், கீழ்ப்பாடி, சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மகாபலிபுரம், முகையூர், சோழிங்கநல்லூர், ரிஷிவந்தியம், திருவேற்காடு, பூண்டி, ஒக்கியம், துறைப்பாக்கம், பூவிருந்தவல்லி, ஆனந்தாபுரம், மடிப்பாக்கம், தொழுதூர், நாராயணபுரம் ஏரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, திருக்கோயிலூர், சென்னை, திருவள்ளூர், ஆலந்தூர், கேளம்பாக்கம், திருநின்றவூர், ஹரூர், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோமுகி அணை, ஊத்துக்கோட்டை, கொரட்டூர், முண்டியம்பாக்கம், மேடவாக்கம், புதுச்சேரி பத்துக்கண்ணு, புதுச்சேரி, வளத்தி, வல்லம், வளசரவாக்கம், மீனம்பாக்கம், வேங்கூர், அயப்பாக்கம், வடபழனி, விருதுநகர், தாமரப்பாக்கம், கருமாந்துறை, ஆனைமடுவு அணை, சூரப்பட்டு, விழுப்புரம், சாலிகிராமம், அம்பத்தூர், வீரகபூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கலவை, எலந்தக்குட்டைமேடு, சைதாப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நெற்குன்றம், கோவிலாங்குளம், சேலம், பாலக்கோடு, மணிமுத்தாறு அணை, எம்ஜிஆர் நகர், செம்பரம்பாக்கம், குப்பநத்தம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஸ்ரீபெரும்புதூர், அருப்புக்கோட்டை, நுங்கம்பாக்கம், காரியாக்கோவில் அணை, குடிதாங்கி, பாகூர், அருப்புக்கோட்டை, குன்றத்தூர், தியாகதுர்கம், கவுந்தப்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்பெண்ணாத்தூர், திருக்கனூர், பவானி, வாலாஜாபாத், அண்ணாநகர் மேற்கு, அடையாறு, எரையூர், மேமாத்தூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், நீலாங்கரை, குமாரபாளையம், பெருங்குடி, மானாமதுரை, பெரம்பூர், வீக்களத்தூர், மயிலாடுதுறை, திருவாரூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், கடவனூர், பெரம்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம், திருப்பத்தூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடி மின்னலுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பொழிவும் இருக்கும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:20. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு

சிறப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 5:30 மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இப்போது குரல் அமுதம் கேட்போமா?

எப்பொழுதும் கள்ளுண்டு கழிக்கும் காதலில் திளைத்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவர். குறள் எண் 921 அதிகாரம் கள் உண்ணாமை.

0: எப்பொழுதும் கல்லுண்டு கழிக்கும் காதலில் தழைத்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவர். குறள் எண் 921 அதிகாரம் கல் உண்ணாமை.
1: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகாணம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் 7 அறிவு படத்திற்காக கார்த்திக் மேகா பாடியுள்ள பாடல்.

0: மூக்கு மொழகா மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தோட்டம் நீதானா.
1: தம்பி வெட்டோத்தி சுந்தரம் இந்த படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் மது பாலகிருஷ்ணன், பின்னி கிருஷ்ணகுமார்.

0: திரைக்காலத்தின் நிறைவாக டிபு கிரிஷ் ஹரிச்சரண் சைனோரா பிலிப் இவர்கள் பாடியுள்ள பாடல் படம் கோ.
1: Come on, break in the wall, come on.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 பண்ணைச்செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிஎஸ் அருணமான் அவர்களின் உரை. ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குபவர் சேலம் மாவட்டம் மேற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவர்கள். எட்டு 5:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 அறிவியல் நேரம். இதில் பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலையில் வெள்ளையினை வெளியேறு உரை வழங்குபவர் கே கவினி. சங்கீதம் சந்தோஷம், மகத் விக்னேஷ் வழங்கும் மிருதங்க இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் எம்பி ஜகத் கிருஷ்ணதேவ், சுதந்திரம் தியாகிகள் இயன்ற கொடை பி வேதிஷ் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம். 8:00 சன்சத் சமீட்சா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். இந்த 3 நிகழ்ச்சிகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:55 சூழல் அறிவோம் வானிலை.

0: ஏழு மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. இதில் 4 அறிவோம். உட்டோப்பியா எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். 7/25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோக்கியான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:35 உங்கள் கவனத்திற்கு டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சென்னை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் எனும் தலைப்பில் பி. சரவணன் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9 அரங்கிசையில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணைசை. சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திருச்சி டாக்டர் கே. முரளி அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் ஆஸ்தா வன பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். மிளிரும் மங்கைகள் ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவி ஹரிகர சூதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீரப்பெண்மணி ஜான்சிராணி லட்சுமிபாய் அவர்கள் பற்றிய தகவல். உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள் பென்சில் ஸ்கெட்சிங் பற்றிய தகவல்கள். வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.9°C, குறைந்த அளவு 24.4°C, ஈரப்பதம் 70%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்த அளவு 25.2°C, ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவில் நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36°C ஒட்டியும் குறைந்த அளவு 25°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டோம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Parliament has passed the Tribunals Reforms Bill 2026, with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. When the upper house met at 2 p.m. after the second adjournment, Minister of State for Law and Justice Arjun Ram Meghwal moved the bill. The bill aims to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment of service of chairpersons and members of various tribunals, as well as the administration and functioning of the tribunals. The legislation also proposes to establish a National Tribunals Commission. The Rajya Sabha was adjourned for the day after completing its business. Earlier in the day, the upper house witnessed continuous uproar over various issues, including alleged police action during students' protests over the NEET matter. Lok Sabha has passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the constitution. A resolution in this regard was passed by the Kerala Legislative Assembly in June 2024. The Lok Sabha has also passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026. The bill aims to further amend the National Cooperative Development Corporation Act of 1962. Both the bills were passed without discussion amid uproar by opposition over several issues. After completing the business, the Lok Sabha was adjourned for the day. Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju accused the Congress and opposition parties of running away from a discussion on the students' protest, saying that the government is ready for a detailed discussion on the issue. Speaking to reporters at Parliament premises, Mr. Rijiju said Home Minister Amit Shah was also ready to respond to the issues raised by the opposition, but they are not allowing the House to function. Meanwhile, Congress MP Pawan Khera alleged that the Home Minister was avoiding making a statement on the matter. India Today reiterated that Arunachal Pradesh is an inalienable and integral part of India and nothing can change this indisputable reality. Briefing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Ranthir Jaiswal said, in matters relating to the border areas between India and China, the maintenance of peace and tranquility in these areas is of utmost importance for New Delhi. The spokesperson said this was also reiterated at the recently held 36th meeting of the Working Mechanism for Consultation and Coordination on India-China Border Affairs.
2: India-China Border Affairs, which was held on 6th, and you already aware

0: யாரோ மரத்தடியில் விழுந்து கிடப்பதாக வீரன் வந்து பல்லக்கில் சென்று கொண்டிருந்த அனிருத்த பிரம்மராயரிடம் தெரிவிக்க, அவரும் கீழே இறங்கி பார்க்கப் போகையில் அங்கே விழுந்து கிடந்தது இளவரசன் மதுராந்தகன் என்று அறிந்து அவர் திகைத்து போனார். ஈனமான குரலில் மதுராந்தகன் முனகிக் கொண்டிருந்தான். ஏன் இப்படி நடந்தது என்ற விவரங்களையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டே அவனை தன்னுடைய பல்லக்கில் ஏற்றிவிட்டு மற்ற விவரங்களெல்லாம் நாதன் கோவிலில் அவருடைய இல்லத்தில் போய் பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று மதுராந்தகரிடம் கூறி அனிருத்தர் தன்னுடைய பல்லக்கிலே மதுராந்தகனை ஏற்றிவிடுகிறார். பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதன் மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார். ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தாற்போல நடந்து சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நாதன் கோவில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊர் பெருமாள் கோயிலுக்கு அருகில் முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது. அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கிச் சென்று அங்கிருந்து கட்டிலில் கிடத்தினார்கள். விளக்கு வெளிச்சம் கொண்டு வரச் சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் பெரும் சுளுக்குத்தான் என்றும் தெரிந்தது. இளவரசர் கொண்டிருந்த பீதியும் சிறிது தெளிந்தது. பெருமாள் கோயிலிலிருந்து வந்த பிரசாதங்களை இருவரும் அருந்தினார்கள். பின்னர் முதன் மந்திரி,
1: இளவரசே, இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் உசிதம் எப்படியோ அப்படியே செய்யலாம். நான் தஞ்சைக்குத்தான் போகிறேன். என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்
0: என்றார். ஐயா, தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் பரிகாரம் என்று செய்துவிட்டீர்கள். இன்று எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்றான் மதுராந்தகன்.
2: அனிருத்தர் அதிசய கடலில் மூழ்கி போனதாக பாவனை செய்து,
1: இளவரசே, சோழகுலத்துக்கு நான் கடமைப்பட்டவன். இந்த

0: மதத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதும் இயன்ற உதவி செய்வதும் என் கடமை. ஆகையால் தாங்கள் தனிப்பட்ட எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாக சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை. தாங்கள் சற்று பெரிய மனது செய்து தெரியப்படுத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம் என்றார்.
1: ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம். தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்றும் எண்ண வேண்டாம். ஆனாலும் இன்று தாங்கள் எனக்கு செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள். ஏதாவது பிரதி உபகாரம் செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள். அனிருத்தர் புன்னகை புரிந்து,
0: ஆம் இளவரசே, தங்கள் நன்றியை செலுத்த வழி ஒன்று இருக்கிறது. தங்களிடம் இந்த கிழவன் கோர வேண்டிய வரம் ஒன்றும் இருக்கிறது. இனி மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம். முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூட ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள். அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நலம். காலம் கெட்டிருக்கிறது. பல காரணங்களினால் மக்கள் மனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழையாறையில் பார்த்தீர்களே, ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதைக் காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள் என்றார்.
1: மதுராந்தகன் அசந்து போனான். அவன் முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது. சற்று பொறுத்து சமாளித்துக் கொண்டு,
2: முதன்மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்? பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்யச் சொல்வதன் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான்.
0: இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியேன். எப்போதிருந்து இந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாயிற்று? முன்னையெல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கமாயிருந்ததே. கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும்.
1: மதுராந்தகன் மேலும் திகில் கொண்டான். அவன் முகத்தில் பயபிராந்தியின் சாயல் பரவிற்று.
2: முதன்மந்திரி, கடம்பூர் மாளிகைக்கு நான்
1: என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான்.
0: இளவரசே, கடம்பூர் மாளிகைக்கு தாங்கள் ஆடி மாதம் 18 பெருக்கன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள். அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லைதான். பல்லக்கு பிரயாணம் என்னை போன்ற கிழவர்களுக்கு உகந்தது. உங்களை போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வதுதான் உசிதம். ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும். தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன்.
2: அன்பில் அனிருத்தரே, ஜாக்கிரதை! மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுகிறீர். இன்றைக்கு ஏதோ அசந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரை ஏற்றமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர். ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் அணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாக சொல்லுகிறீர். உம்முடைய பிராயத்தையும் இன்றைக்கு நீ எனக்கு செய்த உதவியையும் நினைத்து பொறுத்தேன்.
0: இளவரசே, தங்களுடைய பொறுமை எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. பொறுத்தோர் பூமி ஆழ்வார் என்பது முதுமொழி. தமிழகத்தின் மாபெரும் புலவர் என்ன கூறுகிறார்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து கொள்வது மட்டுமா, தோண்டுகிறவர்களுக்கு தூய தண்ணீரையும் அளித்து உதவுகிறது. பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். என்னை போன்ற கிழவன் ஏதாவது அனுசிதமாக சொன்னாலும் பூமியாள விரும்பும் தாங்கள் பொறுத்து கொள்வதுதான் உசிதம்.
2: ஐயா, என்ன சொல்லுகிறீர்? நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன். அவனுடைய உதடுகள் துடித்தன.

0: உருவங்கள் நெறிந்தன. பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும் மாறி வந்ததென்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. ஆனால் முதன் மந்திரியோ சிறிதும் பதட்டமில்லாமல்,
1: இளவரசே, குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும்? வீரோதி வீரரான விஜயாலய சோழரின் குலத்தில் உதித்தவர் தாங்கள். மகானாகிய சிவஞான கண்டராதித்தரின் திருப்புதல்வர். இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரட உரிமை உண்டு. அதை தாங்கள் விரும்புவது குற்றம் எப்படியாகும்? அது குற்றம் என்றும், ஆகையால் அதற்காக இரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம். இளவரசே, இந்த கிழவருடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பம் ஒரு விதமாயிருந்தது. தாங்களும் அதற்கு இணங்கி சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தீர்கள். இப்போது தங்கள் மனம் மாறியிருக்கிறது. அதை பற்றி குற்றம் கூற யாருக்கும் பாத்தியதை இல்லை. தங்களுடைய உரிமையை தாங்கள் பகிரங்கமாக கூறலாம். சக்கரவர்த்தியிடமே தங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் தங்களுக்கு யோசனை கூறுகிறவர்கள் தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா? இளையவர் அதாவது அறிஞ்சயரின் பேரர் ஆதித்த கரிகாலர் பட்டத்துக்கு வர்றது முறைமையா? ஆடி 18 இரவு கடம்பூர் மாளிகையில் இது குறித்து விவாதம் நடந்ததையும், அன்னையின் வாக்கே தெய்வ வாக்கா மதித்து வந்த மதுராந்தகரின் மனசில் சில காலமாக சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியதுங்கிற எண்ணம் வளர்ந்து வந்திருப்பதை தனாதிகாரி குறிப்பிட்டு, அதுக்கான அத்தாட்சியாக மதுராந்தகரை மூடு பல்லக்கிலிருந்து வெளியே வர கேட்டுக்கிட்டதையும் பார்த்தோம். முதன் மந்திரியின் கட்டளைப்படி சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேணாம்னு எச்சரிக்கை செய்ய ஆழ்வார்க்கடியான் மேற்கொண்ட முயற்சியும் பயனளிக்கல. தன் மகனின் விபரீத போக்கினாலே பேரதிர்ச்சிக்கு உள்ளானாங்க செம்பியன் மாதேவி. மிகவும் சிரமப்பட்டு வேதனை அடக்கிக்கிட்டு வந்த அந்த மூதாட்டி பழையாறையில் நடந்த அந்தரங்க உரையாடல்ல மகனுக்கு கூறின அறிவுரை நேயர்களுக்கு நினைவிருக்கும். மக்களின் அபிமானம் இல்லாம எந்த அரசனும் நீடிச்சு ஆள முடியாது. அப்படி அரசு புரியறதுல புண்ணியமும் இல்லை. குரோதம் தலைக்கு ஏறிடவே என் மனசை விரோதிகள் யாரும் கெடுக்கல. உண்மையில என் ஜென்ம விரோதி, என்னை பெற்றவளான நீதான்னு கத்தின மதுராந்தகன் கொஞ்சம் அடங்கின போது அரண்மனை வாசல்ல எழுந்த மக்களின் ஓலக்குரல் உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டது. சற்றைக்கெல்லாம் அனிருத்தரையும் என்னுடைய முதன்மையான சத்துருன்னு சொன்னவன் இப்ப வகையா சிக்கிக்கிட்டான். சரி, சில சொற்களை பார்ப்போம். நிபுணர், வல்லுநர், திறமைசாலி. சூடாமணி விகாரம் பத்தின குறிப்புகளை ஆசிரியர் தந்தபோது ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த சைலேந்திர வம்ச மன்னர்களில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் அரசனை புகழ்ந்தது நினைவிருக்கும். ஞானத்தில் பிருகஸ்பதி, அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன், இரவலருக்கு கற்பகத்தரு, இப்படியெல்லாம் வர்ணித்த ஆனைமங்கல செப்பேடுகள் அவனை ராஜதந்திரங்களில் நிபுணன் புகழ்ந்ததை நினைவு கூர்ந்தார் அல்லவா? சந்தர்ப்பம், இச்சொல்லின் பொருள் இணைப்பு தொடர்ச்சி. கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தக்க தருணம். அசந்தர்ப்பம் இதன் எதிர்ச்சொல். சரியான தருணம் அமையாமை, காலத்தவறு. பகிரங்கம், வேர்ச்சொல் பகிஸ், அதாவது வெளிப்படை. அங்கம் வடிவம், பகிரங்கம் வெளிப்படையான கருத்து வடிவம். இதன் எதிர்ச்சொல் அந்தரங்கம், அந்தர் உள்ளே. அந்தரங்க

0: ரங்கம் வெளிவராத கருத்து, அதாவது ரகசியம். மதுராந்தகனின் பகிரங்க கோரிக்கை அல்லது எதிர்ப்பு என்னவா இருக்கும் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், ஆகாயத்தனை அழகு படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஸ்ரீனிவாஸ், சுஜாதா.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக

0: அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும்

0: டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் இரண்டாவது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு மகனம். ஒரு உதவியாகவே ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
6: ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் இந்திரா படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: உன்னை நினைத்து படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: திரையிசையின் நிறைவு பாடலாக SP பாலசுப்ரமணியம் குரலில் யூத் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுதா குமரன்.
1: வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தற்போதைய வடிவை திரும்ப பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்று கல்வி அமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானமும், நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கொண்டு வந்த தனி தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவை மீது இன்று 3வது நாளாக பொது விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எந்தவித புதிய அறிவிப்பும் 2 பட்ஜெட்டுகளிலும் இல்லை என்றும், இதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. முந்தைய அரசின் திட்டங்களே இப்போதும் செயல்பட்டு வருவதாக கூறினார். வரி வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை குறைப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இப்போதைய அரசும் அதிக கடன் வாங்கும் நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பேரவைக்கு வருகை தந்துள்ள புதிய உறுப்பினர்கள் பேரவையின் மரபுபடியும் விதிப்படியும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு சுகுமார், சாதி, மதம் மற்றும் பணம் மட்டுமே தேர்தல் வெற்றியை தீர்மானித்து வந்த நிலையை மாற்றி தாவேக ஒரு புதிய வரலாற்றை படைத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பதாக குறிப்பிட்டார். எந்த அரசு அலுவலகங்களிலும் எந்த நிறுவனங்களிலும் லஞ்சம் பெறுவதற்கு அச்சப்படும் சூழ்நிலையை இந்த ஆட்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சூலூர் தொகுதியில் சுந்தர சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றும், அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், நகரின் மையப்பகுதியில் மேம்பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா அடக்கம் செய்யப்பட்ட தேனி மாவட்டத்தில் உள்ள இடத்தில் அவருக்கு நினைவு மண்டபம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்றும், திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பாரதி ராஜாவுக்கு வழங்கிட மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு சுகுமார், அரசியல் ரீதியான சில கருத்துக்களை தெரிவித்தபோது திமுக தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசும்போது, சேவை உரிமை சட்டம் கொண்டு வருவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட மாநில அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்தார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரிலும் சேவை செம்மல் அஞ்சலை அம்மாள் பெயரிலும் விருதுகள் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். வேளாண் துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விவசாயிகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 27,000 அதிகமான ஏரிகளை தூர்வாருவதன் மூலமும், காவிரி, பாலாறு உள்ளிட்ட ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலமும் சுமார் 150 TMC வரை நாம் தண்ணீரை சேமிக்க முடியும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும் என்றும் திருமதி சௌமியா அன்புமணி ஆலோசனை தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தில் உள்ள சுமார் 22,000 ஏரிகளில் முதல்கட்டமாக 14,000 ஏரிகளில் தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகரில் உள்ள ஏரிகளை தனியார் பங்களிப்பின் மூலம் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். விவாதத்தில்

பங்கேற்று பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன், பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்றும், கள் இறக்குவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும், தென்னையிலிருந்து உற்பத்தியாகும் நீராபானத்தை அரசு விழாக்களில் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதை பழக்கத்தை தடுப்பதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மனப்பயிற்சி வழங்க வேண்டும் என்றும், பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதியை சுற்றுலா பகுதியாக அறிவித்து உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் திரு நித்யானந்தன் கேட்டுக்கொண்டார். தாவக உறுப்பினர் திரு அபிஷேக் பேசும்போது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று உண்மையான சமூக நீதி அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்று கூறினார். என்னை போன்ற இளையவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி வரலாற்று சாதனையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஏற்படுத்தியுள்ளார் என்றும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கூற்றுபடி இந்த அரசு செயல்படுவதாகவும், மக்களுக்கான வெளிப்படையான பட்ஜெட்டை தாக்கல் செய்து அனைத்து தரப்பினரின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி, அரசின் பல்வேறு துறைகளில் 330,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இவற்றை படிப்படியாக அரசு நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிதியாண்டில் 10,000 பள்ளிகளில் சூப்பர் கிளாஸ், சூப்பர் கேம்பஸ் என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய திரு எடப்பாடி பழனிசாமி, கிராம பகுதியில் உள்ள சுமார் 40,000 பள்ளிகளுக்கும் இதனை விரிவுபடுத்த வேண்டும் என்றார். கிராமப்புற மாணவர்களுக்கு போதிய திறன் பயிற்சிகளை வழங்கி மிக அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கோ எந்த முயற்சியையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது இந்த பட்ஜெட் மூலம் வெளிப்படையாக தெரிவதாகவும் அவர் கூறினார். 3 மாதங்களில் மட்டுமே இந்த அரசு சுமார் 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்றிருப்பதை பார்க்கும்போது, 5 ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக கடன் பெற்று இப்போதுள்ள 10 லட்சம் கோடி என்ற கடன் அளவு 20 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் அபாயம் உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், திமுக உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாசன், தாவேக உறுப்பினர் திருமதி கனிமொழி சந்தோஷ் ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்கள் தொகுதி பிரச்சினைகளையும் குறிப்பிட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பேரவையில் இன்று 2 அரசினர் தனி தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள வலியுறுத்தும் தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தாக்கல் செய்து பேசினார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் தேர்வு முறை பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். எனவே நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம், ஹோமியோபதிக்கான தேசிய ஆணையச் சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மையச் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனவும் அமைச்சர் தெரிவித்து, இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் தவிர மற்ற கட்சிகளின் பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்தார். அவர் பேசுகையில், தற்போது திருத்தப்படும் விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியையும் குறிப்பாக சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும் என்று தெரிவித்தார். எனவே இந்த திருத்த மசோதாவை அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெற்று மாநில அரசுகள் தொண்டு, மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்துமாறு மத்திய அரசை இந்த மன்றம் வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் கூறினார். எந்தவொரு திருத்த மசோதாவும் இயற்கை நீதி, விகிதாச்சாரம், சொத்துரிமை பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் எனவும், வெளிநாட்டு பங்களிப்புகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடனும் சட்டப்பூர்வமாக செயல்படும்

0: தொண்டு, கல்வி, மருத்துவ, மத, கலாச்சார மற்றும் சமூக நல அமைப்புகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டார். அவர் முன்மொழிந்த தீர்மானமும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் சில அரசியல் ரீதியான விமர்சனங்கள் விவாத பொருளாகிய போது அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஈடுபட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எச்சரித்த அதே வேளையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களையும் எச்சரித்த நாம் பார்க்க முடிந்தது. அவை மரபுபடியும் விதிபடியும் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்றைய விவாதத்தின் போது எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு சில குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு விஜய் பாலாஜி, திருமதி கமலி, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். மொத்தத்தில் இன்றைய அவை நடவடிக்கைகள் கருத்து மோதல்களுடன் கலகலப்பாக நடைபெற்று முடிந்தன.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:10:15 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜெய விஜயகுமார்.
2: நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுஹாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்கு வங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960 அக்டோபர் 11 அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16 கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8000 பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். அவர்களுக்கு பஞ்சு முதல் நூல், துணி மற்றும் ஆடை தயாரிப்பு வரை உள்ள முழுமையான நெசவு செயல்முறைகள் கற்பிக்கப்படுகின்றன. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கினை ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். ரசாயன உரம் பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு வேடங்களில் பக்தர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வண்டிகளில் வலம் வந்தனர். வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பதற்கு இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது.
3: பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாட்டிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் ஃபார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்குராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப்பொருள் இல்லாத இந்தியா, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் அபிநயா அங்குராஜ்.
4: கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான்ற ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் 29.26

0: ஃபார் பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு யூத்துக்கு இருக்க மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஃபியூச்சர். ஸோ நம்ம ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் மிஷன் இஸ் டு கிரியேட் அ ட்ரக் ஃப்ரீ யூத்.
1: இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
2: சேலம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி விஜயகுமார். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன்ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப்பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36

0: இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் இராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்த ஒரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின் போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடன் உதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
2: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீமில் எடுத்ததுனால எனக்கு இதில் 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலயமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸில் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலயமா ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலயமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலயமா லோன் வாங்கும்போது ஈஸியாக.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
3: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து ப்ரீடிங் யூனிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லோன் வாங்குகிறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் August 11 நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000 மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

0: திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். இப்போது இடம்பெறுவது பண்ணை செய்தி. கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: பண்ணை செய்தி. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளுங்கள். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்புக்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். கரும்பில் குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்க போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாக மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன் டைஆக்சைடு 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பிறகு இமிடாக்ளோபிரிட் லிட்டருக்கு 0.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோபிரிட் 3 மில்லி 10 லிட்டர் நீர் அல்லது குளோரன்ட்ரானிலிப்ரோல் 4 மில்லி 10 லிட்டர் நீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவுப்பூச்சியின் தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது 20 நாட்களுக்கு ஒரு முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். போக்க போயிங் நோய்க்கு கார்பன் டைஆக்சைடு 2 கிராம் அல்லது புரோபிகோனோசால் 2 மில்லி 1 லிட்டர் நீர் என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு ஒரு முறை வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு தோகைகளை அதாவது சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மருதாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்படலாம். எனவே வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவத்தில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலானில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதமுள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களிலிருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் 10 ஆண்டு கால சாதனைகள் 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பித்திருக்கிறார்கள்.

விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளார்கள். தேசிய பயிர் காப்பீட்டு வலைத்தளம் மூலமாக வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் 15/8/2026, அதாவது எதிர்வரும் 15ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகலாம், பொதுச் சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 144447 இதனையும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இதுவரை பண்ணைச் செய்து கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணி, மருதாணி, என்ன இது இப்படி குலைச்சுக்கிட்டே இருக்கு? மருதாணி, கொஞ்சம் வெளியே வரியா?
5: என்ன பொண்ணி, வெளியவே நிக்கிற? வீட்டுக்குள்ளரவா?
4: எங்க வர்றது? உன்னோட நாய் தான் என்ன தடுத்து நிறுத்தி குறைச்சுக்கிட்டே இருக்கே.
5: ஏன் பிள்ள, அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். நீ பயப்படாம வா புள்ள, நான் தான் இருக்கல்ல.
4: நீ அதை கொஞ்சம் பிடிச்சுக்கோ புள்ள, அப்பதான் நான் உள்ள வருவேன்.
5: சரி சரி, நான் பிடிச்சுக்கிறேன், நீ உள்ள வா.
4: என்ன இது என்ன பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு?
5: ஏன் பொண்ணி, நீ அடிக்கடிக்கு வந்து பழகிருந்தா பரவாயில்ல, நீயே எப்பயாவதுதான் வர, அதான் இப்படி சத்தம் போடுறான்.
4: அப்படியா சொல்ற? அது சரி, போன வாட்டி வந்தப்ப உன்னோட நாய் எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன, எப்படி கண்டுபிடிச்ச?
5: அதெல்லாம் அன்னைக்கு சாயங்காலமே கண்டுபிடிச்சிட்டோம் புள்ள.
4: அதான் எப்படின்னு கேட்டேன்.
5: அதுவா புள்ள, அது கழுத்துல ஜிபிஎஸ் கருவியை பொருத்திருந்தோம், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம்.
4: ஓ, அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கா? ஆச்சரியமால இருக்கு.
5: இது என்ன பிரமாதம், செல்ல பிராணிகளுக்கான நவீன உபகரணங்க எக்கச்சக்கமா இருக்கு. அது சரி, உன்னோட பையன் ஏதோ தொழில் தொடங்க போறதா சொன்னியே, என்னாச்சு?
4: அது ஒரே சிக்கலா இருக்கு. ரெண்டு மூணு யோசனை வந்துச்சுன்னு சொன்னான், ஆனா ஏதும் கை கூடல.
5: இதுதான் விஷயமா? எனக்கு என்னமோ நீங்க இந்த செல்ல பிராணிகளுக்காக உபகரண தொழிலை தொடங்கினா நல்லா போகும்னு தோணுது. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் நிறைய செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்.
4: ஜெர்சியா? அது மாட்டு பேர் இல்ல?
5: அடடே, ஜெர்சி இல்ல பொண்ணி, ஜென்சி. இந்த கால தலைமுறைய அப்படி சொல்லுவாங்க.
4: ஓ, அப்படியா செய்தி? ஆமா, இதுல வேற என்ன வாய்ப்பெல்லாம் இருக்கு?
5: அத பத்தி தெரியணும்னா செல்ல பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிஎஸ் அருணமான் அவங்க சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
6: உலகளாவிய நாய் பயிற்சி உபகரண சந்தையின் அளவு 2.64 பில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டது மற்றும் 2030க்குள் 3.8

8.5 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது 25 முதல் 30 வரை 6.54 கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதமாகும். பல்வேறு புதுமையான தயாரிப்பு அறிமுகங்கள், நாய் பயிற்சி முயற்சிகளில் அதிகரித்த முதலீடுகள் மற்றும் செல்ல பிராணிகளின் நடத்தை மேலாண்மை தீர்வுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் ஆகியவற்றால் உந்தப்பட்டு நாய் பயிற்சி உபகரண சந்தை கணிசமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. நாய் பயிற்சி உபகரண சந்தையில் வட அமெரிக்கா 37% வருவாய் பங்கை கொண்டு உலகளாவிய சந்தையில் மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது. தயாரிப்பின் அடிப்படையில் லீஷ்கள், காலர்கள் மற்றும் லீட்கள் 23% வருவாய் பங்கை கொண்டிருந்தன. பயிற்சி வகையின் அடிப்படையில் கீழ்ப்படிதல் பயிற்சி 37% என்ற மிகப்பெரிய வருவாய் பங்கை கொண்டிருந்தது. விநியோக வழியின் அடிப்படையில் சில்லறை விற்பனை பிரிவு 53% வருவாய் பங்கை கொண்டிருந்தது. 2026 புதுமையான செல்லப்பிராணி உபகரணங்கள், ஸ்மார்ட் தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகின்றன. இதில் AI ஆற்றல் கொண்ட GPS காலர்கள், மைக்ரோ சிப் மூலம் இயங்கும் தீவன கருவிகள், செயலி மூலம் கட்டுப்படுத்தப்படும் தின்பண்டம் வழங்கும் கருவிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு உபகரணங்கள் அடங்கும். தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் போன்ற முக்கிய போக்குகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன. செல்லப்பிராணிகளுக்கான உபகரண சந்தையானது அடிப்படை பயன்பாடு என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவிலிருந்து பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு மாபெரும் சக்தியாக உருமாறியுள்ளது. செல்லப்பிராணிகளை சொத்தாக கருதாமல் குழந்தைகளாக நடத்தும் செல்லப்பிராணிகளை மனிதமயமாக்குதல் என்ற இயக்கத்தால் உந்தப்பட்டு செல்லப்பிராணி உபகரணங்களின் பொருளாதாரம் இப்பொழுது தொழில்நுட்பம், ஆடம்பரம் மற்றும் முழுமையான நல்வாழ்வு போன்ற பரிமாணங்களை எட்டியுள்ளது. துணை கருவிகள் பிரிவில் இப்போது டிஜிட்டல் வன்பொருள் முதல் உயர் ஃபேஷன் ஆடைகள் வரை அனைத்தும் அடங்கும். ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மற்றும் அணியக்கூடிய சாதனங்கள் துறை என்பது தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வரும் துணைத்துறையாகும். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் வீட்டில் இல்லாத போது ஏற்படும் இடைவெளியை நிரப்புவதற்காக பெட்டெக் இதில் அதிக அளவு முதலீடு செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு GPS மற்றும் சுகாதார கண்காணிப்பாளர், இவை ஸ்மார்ட் காலர்கள் எனப்படும். இப்போது மனிதர்களுக்கான ஸ்மார்ட் வாட்சை போலவே இதய துடிப்பு, தூக்கத்தின் தரம் மற்றும் பதட்டத்தின் அளவை கண்காணிக்கின்றன. அடுத்து தானியங்கி பராமரிப்பு. வைஃபை வசதியுடன் கூடிய தானியங்கி உணவு ஊட்டும் கருவிகள் மற்றும் தானாகவே சுத்தம் செய்யும் கழிவு பெட்டிகள் தொழில் முனைவோருக்கு நல்ல லாபம் தரக்கூடியவை ஆகும். மேலும் ஊடாடும் பொழுதுபோக்கு எனப்படும் இன்டராக்டிவ் டாய்ஸ், இவை உரிமையாளர்கள் தொலைவில் இருந்து தின்பண்டங்களை வீச அனுமதிக்கும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் பொம்மைகள் மற்றும் கேமராக்கள் போன்றவை ஆகும். ஸ்மார்ட் காலர்கள் மற்றும் கண்காணிப்பான்கள் GPS வசதியுடன் முழு நேரமும் சுகாதாரத்தை கண்காணிக்கும் சாதனங்கள் ஆகும். இவை செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் நடத்தை எச்சரிக்கைகள் மற்றும் செயல்பாட்டை கண்காணிக்கும் வசதியை கொண்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மற்றும் உணவு ஊட்டும் கருவிகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செல்லப்பிராணிகளை அடையாளம் காணவும் உணவை வழங்கவும் அல்லது நிகழ் நேரத்தில் உணவு பழக்கங்களை கண்காணிக்கவும் உதவுகின்றன. அடுத்ததாக அல்ட்ராசோனிக் பயிற்சியாளர்கள் மற்றும் பாவ் பிஹேவ், இவை போன்ற LED ஃப்ளாஷ் லைட்டுகள் போன்ற தொலைதூர பயிற்சி உதவிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பயிற்சி முறைகளை வழங்குகின்றன. உள்ளமைக்கப்பட்ட குரல் கட்டளை மைக்ரோஃபோன் மற்றும் நேரலை வீடியோ ஒளிபரப்புடன் கூடிய பாதுகாப்பு விளக்கு கழுத்துப்பட்டைகள் செல்லப்பிராணி உரிமையாளர்களால் பெருமளவில் விரும்பி வாங்கப்படுகின்றன. மனிதநேயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைக்கான துணை பொருட்கள் இப்பொழுது உரிமையாளரின் ரசனை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகின்றன. உயர்தர பிராண்டுகள் செல்லப்பிராணிகளுக்கான ஆடை வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. உள்ளூரில் பிராண்டுகள் உரிமையாளர்களுக்கும் செல்லப்பிராணிகளுக்கும் பொருந்தும் செட்டுகளை, அதாவது மேட்சிங், ஓனரும் அந்த பெட்டணி மூலம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அந்த மாதிரி மேட்சிங் செட்ஸை வழங்குகின்றன. அதே போல் மலிவான மத்தைகளிலிருந்து விலகி மெமரி ஃபோம், எலும்பு மூட்டியல் படுக்கைகள் மற்றும் வீட்டு அலங்காரத்துடன் ஒன்றிணையும் மரத்தாலான கூண்டுகள் போன்ற புதிய போக்குகளும் உருவாகியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த உபகரணங்கள் ஆகிய கார்பட்டைகள், கடலில் இருந்து மீள் சுழற்சி செய்யப்பட்ட நெகிழி விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் மக்கும் கழிவு பைகள் போன்ற நீடித்த பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் துணை பொருட்களின் பயன்பாடு பெருமளவில் அதிகரித்துள்ளது. இவை மட்டுமன்றி புற ஊதா கதிர் தாக்கத்தை தாங்கும் திறனை வழங்கும் கண்ணாடிகள் கார் பயணங்களின் போது பாதுகாப்பையும் வசதியையும் அளித்து சிக்காமல் இருக்க உதவும் பாதுகாப்பான பயண கயிறுகள்

புகாத காற்றோட்டமான அனைத்து பருவ நிலைகளுக்கும் ஏற்ற வழுக்காத பாத பாதுகாப்பு காலணிகள், சூடான மேற்பரப்புகள் போன்ற தயாரிப்புகளும் பெருமளவு கவனம் பெறுகின்றன. அடுத்து நல்வாழ்வு மற்றும் சிறப்பு ஆரோக்கியம் எனும் துணைத்துறையை எடுத்துக்கொண்டால் விளையாட்டுப் பொருட்களை தாண்டி துணை கருவிகள் இப்போது வருமுன் காப்பதில் கவனம் பெறுகின்றன. உதாரணமாக உணவை மெதுவாக உண்ணவைக்கும் கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் கிண்ணங்கள் வயிறு உபசத்தை தடுக்கவும் கலோரி உட்கொள்ளலை கண்காணிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதுபோல நாய்களுக்கான எடை கொண்ட போர்வைகள் மற்றும் ஃபெர்மோன் பரப்பும் கழுத்துப்பட்டைகள் ஆகியவை பிரிவின் காரணமாக ஏற்படும் பதட்டத்திற்கான முக்கிய தீர்வுகளாக மாறி வருகின்றன. மேலும் தானாகவே சூடாகும் படுக்கைகள் மேம்பட்ட வசதிக்காக உடல் வெப்பத்தை தக்க வைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. சரி நேயர்களே, இந்த துறையின் பொருளாதார சூழல் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து காண்போமா? செல்லப்பிராணித்துறை பெரும்பாலும் மந்த நிலையை தாங்கும் திறன் கொண்டது என்று விவரிக்கப்படுகிறது. ஏனெனில் உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுக்கான பராமரிப்பின் தரத்தை குறைப்பதற்கு முன்பு தங்கள் சொந்த செலவுகளை குறைத்துக் கொள்கிறார்கள். விந்தையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த துறையில் பொருளாதாரம் என்பது இனி விலையில் கீழ்நோக்கிய போட்டி அல்ல, மாறாக தரத்தில் மேல் நோக்கிய போட்டியாகும். பிரிமியம் தோல் ஹார்னஸ்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த காலர்கள் பாரம்பரிய நைலான் தயாரிப்புகளை விட கணிசமான அதிக லாப வரம்புகளை கொண்டுள்ளன. துணைக்கருவி பிராண்டுகள் ஒருமுறை மட்டும் வாங்கும் சில்லறை விற்பனையிலிருந்து விலகி தொடர்ச்சியாக வருவாயை உறுதி செய்வதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் எனப்படும் தொடர் சந்தா முறைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. செல்லப்பிராணிகளுக்கான துணைக்கருவி விற்பனையில் கிட்டத்தட்ட 30-40% இப்போது ஆன்லைனில் நடைபெறுகிறது. இதில் சில நிறுவனங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தினாலும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மையமாக கொண்ட நுகர்வோருக்கு நேரடியாக விற்கும் பிராண்டுகள், அதாவது டிடிசி என்று கூறுகிறோம், டைரக்ட் டு கன்சியூமர்ஸ், இந்த பிராண்டுகள் வெற்றி பெறுகின்றன. பெரிய சில்லறை விற்பனையாளர்களால் வழங்க முடியாத கடையில் பொருத்தி பார்த்தல் மற்றும் தனி நபர் விருப்பத்திற்கு ஏற்ற எம்ப்ராய்டரி போன்ற அனுபவங்களை வழங்குவதன் மூலம் சிறிய உள்ளூர் புத்திகளும் நிலைத்து நிற்கின்றன. 2027 நோக்கி செல்லும்போது நாம் சில நவீன தொழில்நுட்பங்களையும் காணலாம். செல்லப்பிராணிகளின் விளையாட்டு பாணியை கற்றுக்கொண்டு அவற்றை நீண்ட நேரம் ஈடுபாட்டுடன் வைத்திருக்க உதவும் பொம்மைகள், நோயின் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே அதை கணிக்கக்கூடிய கழுத்துப்பட்டைகள், சிறந்த பயன்பாட்டு வசதி மற்றும் பாதுகாப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட இனத்தின் தனித்துவமான உடல் அமைப்பிற்கு ஏற்ற வடிவமைக்கப்பட்ட 3D அச்சிடப்பட்ட துணைக்கருவுகள் ஆகியவை முக்கியத்துவம் பெறலாம். ஸ்மார்ட் துணைக்கருவிகளின் ஆரம்ப விலை அதிகமாக இருந்தாலும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் இவற்றை தங்கள் செல்லப்பிராணியின் நீண்ட ஆயுளுக்கான முதலீடுகளாக கருதுவதால் சந்தை ஏற்ற இறக்கமான சூழலிலும் கூட இவை ஒரு நிலையான பொருளாதார முதலீடாக அமைகின்றன. நேர்களே, இத்தருணத்தில் குறிப்பாக இந்தியாவில் செல்லப்பிராணிகளுக்கான துணைக்கருவிகள் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளன என்று பார்ப்போம். இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. 2026 நிலவரப்படி இந்த சந்தை 16% அதிகமான கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தில் வளரும் என்றும் அதன் மதிப்பு 35,000 கோடியை நோக்கி உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணி உரிமையாளர் என்ற நிலை மாறி செல்லப்பிராணி வளர்ப்போர், அதாவது பெட் பேரண்ட் என்ற மனப்பாங்கு பெருகியுள்ளதால் இந்த சந்தை பொருட்களின் விலையும் பெருமளவு உயர்ந்துள்ளது. அதிக வளர்ச்சி கொண்ட சிறப்பு பிரிவுகளில் உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய வகையாக இருந்தாலும் புதியவர்கள் நுழைவதற்கு துணை கருவிகளே அதிக லாபம் தரும் பிரிவாகும். விலை உயர்ந்த சர்வதேச சந்தாக்கள் தேவைப்படாத மலிவு விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட GPS டிராக்கர்கள் மற்றும் ஸ்மார்ட் காலர்களுக்கு இந்திய சந்தையில் ஒரு பெரிய தேவை உள்ளது. அதுபோல இந்தியாவின் மாறுபட்ட காலநிலை பருவ மழைக்கால உடைகளுக்கும் எடை குறைந்த காற்றோட்டமான மழை கோட்டுகள் மற்றும் வட இந்தியாவின் கடுமையான கோடை மாதங்களுக்கான குளிர்விக்கும் உள்ளாடைகளுக்கும் ஒரு தனித்துவமான இடத்தை வழங்குகிறது. தீபாவளி மற்றும் திருமண காலங்களில் நாய்கள் மற்றும் பூனைகளுக்கான பண்டிகைகள உடைகளான லெஹங்காக்கள், ஷெர்வானிக்கள் அதிக தேவை மற்றும் அதிக லாபம் தரும் ஒரு பிரிவாகும். சணல் அடிப்படையிலான நாய்ப்பட்டைகள், மூங்கில் கிண்ணங்கள் மற்றும் மக்கும் தன்மை உள்ள கழிவு பைகள் மறுசுழற்சி செய்யப்பட்ட கடல் நெகிழியிலிருந்து தயாரிக்கப்பட்ட பக்க மேசைகளாகவோ அல்லது படுக்கைகளாகவோ பயன்படுத்தக்கூடிய மரப்பெட்டிகள், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான சுவரில் பொருத்தக்கூடிய மாடுலர் பூனை மரங்கள் ஆகியவை பெருமளவில் தேவை உள்ள தயாரிப்புகளாகும். உத்திசார் வணிக மாதிரிகளை எடுத்துக்கொண்டால் இந்திய சந்தையில் வெற்றி பெற டிஜிட்டல் சார்ந்த தொழில்முறை மற்றும் உள்ளூர் அளவிலான நேரடி இருப்பு ஆகியவற்றின் கலவை தேவைப்படுகிறது.
டி டு சி எனப்படும் நுகர்வோருக்கு நேரடி விற்பனை அதிக லாபம் தருகிறது.

0: சந்தாமுறை தொடர்ச்சியான வருவாயை உறுதி செய்கிறது. மேலும் ஃபைஜிட்டல் அனுபவம் ஒரு ஆன்லைன் கடையை முதல்நிலை நகரங்களில் பொருத்தி பார்ப்பதற்கும் சோதனைகளுக்கும் உள்ள சிறிய அனுபவ மையங்களுடன் இணைக்கிறது. மேலும் செல்ல பிராணிகளுக்கான துணை பொருட்கள் உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக உருவெடுப்பதற்கு இந்தியா ஒரு தனித்துவமான நிலையில் உள்ளது. தோல், சணல் மற்றும் ஜவுளி சார்ந்த துணை பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செய்வது மேற்கத்திய நாடுகளை விட கணிசமாக மடிவானது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தற்போது அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்து வருகின்றன. உங்களால் சர்வதேச இணக்க தர நிலைகளை, அதாவது ISO, CE ஆகியவற்றை பூர்த்தி செய்ய முடிந்தால் உங்கள் சந்தை இந்தியா மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் விரிவடைய வாய்ப்புள்ளது. இதில் நாம் சமாளிக்க வேண்டிய சவால்கள் என்னவென்றால், இந்திய சந்தையில் காணப்படும் துண்டு துண்டான விநியோக சங்கிலியால் உயர்தர மூலப்பொருட்களை தொடர்ந்து பெறுவது கடினமாக இருக்கலாம். அதுபோல பிரீமியம் மயமாக்கல் ஒரு போக்காக இருந்தாலும் சந்தையின் பெரும்பகுதி பணமதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நடுத்தர விலையில் பிரீமியம் தோற்றம் கொண்ட பொருட்கள் பொதுவாக சிறந்த விற்பனை அடைகின்றன. பூனை மரங்கள் அல்லது பெரிய படுக்கைகள் போன்ற பருமனான பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பதிலாகும் போக்குவரத்து செலவு லாப வரம்பை குறைக்கக்கூடும். வருங்கால செல்லப்பிராணி உபகரண தொழில் முனைவோருக்கு நாம் கூற விரும்புவது, ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் துணை பொருட்களை கவனம் செலுத்துங்கள். வயதான நாய்களுக்கான எலும்பியல் படுக்கைகள் அல்லது வயிற்று வீக்கத்தை தடுக்கும் மெதுவாக உண்ணும் கருவிகள் போன்ற பயன்பாட்டை வழங்கும் தயாரிப்புகள் முற்றிலும் அழகியல் சார்ந்த பொருட்களை விட மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஏனெனில் அவை ஆடம்பர பொருட்கள் என்பதை விட அவசியமான முதலீடுகள் என்று பார்க்கப்படுகின்றன. இரண்டாவதாக, ஒரு உற்பத்தியாளராக இருப்பதா அல்லது ஒரு சில்லறை விற்பனையாளராக இருப்பதா என்பதை தீர்மானித்தல் அவசியமாகும். எந்த ஒரு செல்லப்பிராணி தொழில் முனைவோருக்கும் இதுவே மிக முக்கியமான பாதையின் முனை. இரண்டு பாதைகளுக்கும் தனித்துவமான உணர்வுகளும் சவால்களும் உள்ளன. உற்பத்திக்கும் தயாரிப்பு தொகுப்பிற்கும் இடையே முடிவெடுப்பது என்பது உங்கள் நேரத்தை ஆய்வகத்தில் உருவாக்குவதில் செலவிட விரும்புகிறீர்களா அல்லது காட்சியகத்தில் விளக்கம் சொல்வதில் செலவிட விரும்புகிறீர்களா என்பதை பொறுத்தே அமைகிறது. அந்த இரண்டு தொகுப்புகளும் பொதுவாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான விளக்கத்தையும் காண்போம். உற்பத்தியாளர், அதாவது தயாரிப்பு வரிசையை உருவாக்குபவர், இது சந்தையில் உள்ள ஒரு இடைவெளியை காணும் நபருக்கானது. உதாரணமாக, நாயின் தோலில் காயமோ உராய்வோ ஏற்படுத்தாத லீஷ் அல்லது அதிகமாக கடிக்கும் நாயிடமிருந்து தப்பிக்க உதவும் ஒரு பொம்மை. இதில் உற்பத்தியாளராக இருப்பதில் நன்மை என்னவென்றால், அறிவுசார் சொத்துரிமை நம்முடையது. மேலும் இறுதியில் மொத்த விற்பனைக்கு விரிவுபடுத்த முடியும். இதில் ஏற்படும் சிரமங்கள் அதிக முன்பண செலவுகள், உதாரணத்திற்கு முன்மாதிரி தயாரித்தல், குறைந்தபட்ச ஆர்டர் செலவு, காப்புரிமை பெறுதல் போன்றவை. மேலும் உங்கள் முதல் லாபத்தை பார்ப்பதற்கு நீண்டகால அவகாசம் எடுக்கலாம். புதுமைகளை விரும்புவோர், வடிவமைப்பாளர் அல்லது இதை நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று எண்ணுபவர்களுக்கு இது உகந்ததாகும். இரண்டாவது தொகுப்பு, ஒருங்கிணைப்பாளர் அல்லது சில்லறை விற்பனை அல்லது சில்லறை விற்பனை அங்காடி. இது ஒரு நம்பகமான ரசனை உருவாக்குபவராக மாறுவதை பற்றியது. நீங்கள் சிறந்த பிராண்டுகளை கண்டறிந்து அவற்றை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கிறீர்கள். இதன் நன்மை என்னவென்றால், விரைவாக சந்தைப்படுத்துதல். உதாரணத்திற்கு, ஒரு வார இறுதியில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் விற்பனை நிலையத்தை தொடங்கலாம். இது அதிக வகைமைகளை அனுமதிக்கிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு வகை பிரபலமடைய தவறினால் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது. ஆனால் இதிலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. நீங்கள் மொத்த விலையில் வாங்குவதாலும் கடுமையான போட்டியின் காரணமாகவும் குறைந்த லாபமே பெற முடியும். உங்கள் மதிப்பு முழுவதுமாக போக்குகளை கண்டறியும் உங்கள் திறனிலும் உங்கள் சந்தைப்படுத்துதலிலும் உள்ளது.
1: என்ன பொண்ணி, செல்லப்பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளையும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணம்மன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புள்ள?
2: தெளிவா புரிஞ்சது மருதாணி. இந்த தகவலை உடனே என்னோட மகனுக்கும் தெரியப்படுத்திடுறேன்.
1: நீங்க டவுன்ல இருக்கிறதுனால இந்த தொழில் நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். தவறாம முயற்சி பண்ணி பாரு.
2: சரியா சொன்ன மருதாணி, கண்டிப்பா.
1: பொன்னி, அங்க பாரு, நம்ம ராமு அண்ணன் தோட்டத்துல ஏதோ கூட்டம் போட்டிருக்காங்க, வா போய் என்னன்னு பாப்போம்.
2: மருதாணி, இங்க ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்க இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவங்க சொல்ல போறாங்களாம். வா, கேட்டு தெரிஞ்சுக்கோ.
3: இந்த ரம்புட்டான் பயிர் வந்து கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம

பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இரண்டு ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அர்கா கூர்க் அருண் சொல்லி ஒரு ரகம் வெளியிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி அர்கா கூர்க் பீதாப்னு சொல்லிட்டு ரெண்டு ரகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த ரகத்துல என்னன்னா, ஒன்னு வந்து விரைவில் வந்து பலன் தரக்கூடியது, அதாவது ஏர்லி சீசன் சொல்லாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மத்தியம கால அளவுல வந்து இந்த மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் வச்சுக்கலாம். பழங்களோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 30-40 கிராம் அளவுக்கு ஒவ்வொரு பழங்களோட அளவு இருக்கும். நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்களை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது எப்போ பூக்கும் காலநிலைன்னு வச்சுட்டிங்கன்னா, பூமத்திய ரேகையிலிருந்து 12-15 டிகிரிக்குள்ள பகுதின்னு சொல்லலாம். அதான் நான் சொன்னேன், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வந்து ரொம்ப உகந்த இடம். அதே மாதிரி வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா 22-30 டிகிரி வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இதை நம்ம பயிரிடலாம். இதனோட பூக்கும் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் பூக்கும். அப்போது அதிலிருந்து ஒரு 6 மாதங்களில் முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் ஜூலையிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த பழங்கள் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இதை வந்து நம்ம பயிர் பெருக்கம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த காலத்தில் வந்து விதைகள் மூலமாக பயிர் பெருக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து ஆண் மரம், பெண் மரம், அதே மாதிரி இருபால் மரங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெரும்பாலும் நாம் அதை தேர்ந்தெடுக்கிறப்ப இருபால் பூக்களை உருவாக்கக்கூடிய ரகங்களாக தான் இப்போ வந்து நர்சரி மூலமாகவும் அதே மாதிரி இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாகவும் ரகங்களாக வெளியிடப்பட்டு அதை வந்து விவசாயிகள் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விதைகள் மூலமாக நாற்றை எடுத்து நீங்கள் பயிர் செய்கிறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லேயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெப்பமண்டல பகுதியில் வந்து கார அமிலத்தன்மை வந்து பெரும்பாலும் 7-க்கு மேலே இருக்க சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதே மாதிரி கார அமிலத்தன்மையை வந்து நம்ம முன்பே மண் ஆய்வுக்கூடங்களில் கொடுத்து அதை பரிசோதனை செஞ்சு 7-க்கு கீழே இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த பயிரை செய்யணும். மற்ற பல மரங்கள் மாதிரியே தான் நம்ம நடவு செய்கிறோம். அதில் என்ன முக்கியமான ஒரு இது இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதை மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட ரம்புட்டான் ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து இடைவெளி வந்து 10 மீட்டருக்கு 10 மீட்டர் என்ற இடைவெளி நம்ம கொடுக்கணும். அதுவே நம்ம வந்து ஒட்டு மரங்களை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது அதனோட இடைவெளி வந்து நீங்கள் 6 மீட்டருக்கு 6 மீட்டர் அளவு என்று கொடுத்தா கூட போதும். நல்ல சத்து நிறைந்த மண் வாகா இருக்குது, வளர்ச்சி நல்லா கூட வரும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறப்ப அங்கே வந்து நீங்கள் வந்து 8 மீட்டருக்கு 8 மீட்டர் இடைவெளி கொடுக்கலாம். மழைப்பொழிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கோடை பருவமாக தான் இருக்கும். அந்த கோடை பருவம்னா ஏப்ரல் மே போன்ற மாதங்களில் நம்ம வந்து குழி எடுத்து வச்சுக்கணும். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஆழம் குழி எடுத்துட்டு அதில் நம்ம மேற்பகுதி மண்ணை நம்ம அடிப்பகுதியில் போட்டு மேலும் நம்ம நன்கு மக்கிய இலை தலைப்புறங்கள் அதையெல்லாம் நம்ம உள்ளே போட்டு மூடிட்டா 1 மாதம் கழித்து மழைப்பொழிவு ஆரம்பிக்கும் நேரங்களில் வந்து நாம் ஒட்டுக்கண்களை இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரில் போய் நீங்கள் வாங்கி நடவு செஞ்சீங்கன்னா அது நல்ல கண்ணாகவும் இருக்கும், உறுதியாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அதுக்கு தேவையான தண்ணீர் வசதி, நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அல்லது வந்து மழைப்பொழிவு நல்லா இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் அதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தொடர்ந்து மழைப்பொழிவு இல்லாத சமயங்களில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதனை பராமரிப்பது நல்லது. இந்த ரம்புட்டான் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பயிர்கள் மாதிரியே இதையும் இயற்கை வேளாண்மை முறையிலும் வளர்க்கலாம். அதே மாதிரி நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையிலையும் நம்ம இந்த செடியை நம்ம வளர்க்க முடியும். இதில் பெரியதாக பூச்சி மற்றும் நோய்கள் இதில் கிடையாது. செடியை வந்து நம்ம வடிவமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 6 மாதம் வளர்ந்த பிறகு அந்த மேல் நோக்கி வளரும் வாது முதல் வாதை நம்ம வந்து நம்ம உடைத்து விடணும். 1 மீட்டர் வளர்ந்த பிறகு நாம் ஒரு மேல் நுனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடிக்கு நம்ம வெட்டி விட்டோம்னா பக்கவாதுகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போதும் கூட மேலிருந்து பார்க்கும்போது நம்ம எல்லா வாதுகளையும் பார்க்கும் வண்ணம், அதாவது சூரிய ஒளி நன்கு படும் வண்ணம் வாதுகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம விடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரம்புட்டான் மாதிரி இப்போ மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளிப்பழம் தான், டிராகன் போன்ற கள்ளிப்பழம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் உள்ளன. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேல் தோல் பகுதி வந்து உங்களுக்கு வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும், உட்பகுதி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ரூட் தான் வந்து அதிக பரப்பளவில் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்சதை பகுதியும் கருவுதா நிறத்தில் இருக்கக்கூடிய கள்ளிப்பழத்தை தான் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதே நேரத்தில் அதனோட சுவையும் நல்லா இருக்கும். கள்ளிப்பழம் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி செடி வந்து வளரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தொற்றி தாங்கி வளர்றதுக்கான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு தான் அதிகமாக நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக செலவு ஏற்படுகிறது. இதுக்கு என்னென்னா கல் தூண் அமைக்கலாம் அல்லது வந்து நம்ம காங்கிரீட்லான நம்ம தூண்களை அமைக்கலாம். கம்பிகளை கொண்டே நம்ம வந்து ட்ரல்லி முறையில் கூட இதை வந்து நம்ம அமைப்புகளை ஏற்படுத்தி இந்த பழப்பயிர்களை வந்து நம்ம பயிர் செய்ய முடியும். இதுக்கு இடைவெளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல் தூண் அமைத்து நம்ம வந்து பயிர் செய்கிறப்ப கல் தூண் ஒவ்வொரு கல் தூணுக்கு இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் அளவுக்கு வந்து இடைவெளி தேவை. இப்போ பெரும்பாலும் நாங்கள் வந்து எங்கள் ஆராய்ச்சி முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு 2.5 மீட்டர் என்ற இடைவெளி வந்து நன்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. அந்த 3 மீட்டர் இடைவெளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கணும். அதே மாதிரி

0: ரெண்டரை மீட்டர் இடைவெளிங்கிறது பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக இருக்கணும். அது ஏன்னா அந்த சூரிய ஒளி அதிகமாக இருக்கிற பகுதியில் வந்து அதனோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு தண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இலையினோட மாற்றம் தான், அதனால இதுக்கு பேர் வந்து கிளாடவுட்னு சொல்லுவோம். இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திலேயே வந்து நன்கு காய்க்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும்பாலும் அது ஒரு வணிக ரீதியான பலன் தரக்கூடிய நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்கள் ஆகும். 10 வருடம் நன்கு வளர்ந்த செடிகள் இருந்து பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து 20 கிலோ 15 to 20 கிலோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மகசூல் தரக்கூடிய தன்மை இருக்கும். இதில் வந்து பூக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீண்ட பகல் பொழுது இருக்கக்கூடிய நேரங்களில் தான் வந்து பூக்கும். அதாவது என்னன்னு சொல்லணும், சூரிய ஒளி வந்து அதிகமாக கிடைக்கணும். பெரும்பாலும் நம்மளுக்கு சூரிய ஒளி எப்போ கிடைக்கும், கோடை பருவம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏப்ரல் மே மாதங்களில் தான் உங்களுக்கு வந்து பகல் பொழுது நீண்ட பகல் பொழுதாக இருக்கும். குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா குறுகிய பகல் பொழுதாக இருக்கும். அப்போ வந்து செடியோட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். இந்த கோடை காலங்களில் வந்து நீண்ட பகல் பொழுது இருக்கிறப்போ பூக்க ஆரம்பிக்கணும் வச்சுங்களா, இந்த மாதங்கள்ல இருந்து பூக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு பலன் தரும். பூத்து 1 மாதம் கழித்து தான் உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்ட பிறகு 1 மாதத்தில் வந்து பெரும்பாலும் 35 to 40 நாளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த காயை பறிக்கக்கூடிய அளவுக்கு மேல்புற தோல் வந்து நல்லா நிறம் வந்த பிறகு நம்ம பறித்து அதை வந்து அறுவடை செய்து உண்பதற்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த டிராகன் பழம் பயிரிடுதல் வந்து பெரும்பாலும் இதில் வந்து பூச்சி மற்றும் நோய்கள் வருவதில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் வந்து அதிக வெப்பத்தினால மேற்புற தோல் வந்து சூரிய ஒளியினால சேதாரம் அடையுது. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து கையோலின் பிரயோக பண்ண சொல்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சூரிய ஒளி தாக்குதல் குறையுதுங்க. கள்ளி செடியாக இருந்தாலும் இதனோட வேர்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே தான் இருக்கும், கீழே அடிப்புறம் ஆழமாக வேர்கள் போகாது. இது வந்து சல்லி வேர் தான். ஆனால் இதுக்கு என்னென்னா அதிக தண்ணி இருந்தாலும் தண்ணி தேங்கினாலும் அதுக்கு பாதிப்பு தான். அதே மாதிரி தண்ணியே இல்லைனாலும் செடி மட்டும் உயிரோடு இருக்கும், உங்களுக்கு நன்கு பூத்து நன்கு காய்க்காது. அதனால் தேவையான அளவு சொட்டு நீர் அமைத்து அதுக்கு தேவையான தண்ணி தொடர்ந்து அதனோட மேற்பகுதி வந்து ஈர இருந்துகிட்டே இருக்கணும். அதே சமயம் மேலே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் மேலாண்மையை செய்யணும்.
1: என்ன மருதாணி, ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருந்த இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவங்க சொன்ன தகவல் புதுமையா இருந்ததுல்ல?
2: ஆமா பொன்னி, இந்த பழத்தை எல்லாம் நான் பழச்சாறு கடையில தான் பாத்திருக்கேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்பதான் இதுக்கு எவ்வளவு மவுசு இருக்குன்னு புரியுது.
1: அப்ப நாமும் நம்ம காலி இடத்துல பயிர் பண்ணி பார்ப்போம்.
2: சரி பொன்னி, கொஞ்ச நாள்ல இது பத்தின முடிவை பண்ணுவோம்.
1: நல்லது மருதாணி, ஒரே நாள்ல 2 தொழில் யோசனை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி, உன்னோட வீடு வந்துருச்சு பாரு, நான் இப்படியே கிளம்புறேன்.
2: ஏன் புள்ள, இம்புடு தூரம் வந்துட்ட, உள்ள வந்துட்டு போலாம்ல?
1: எதுக்கு, உன் நாய் கத்துறதுக்கா? இதோ ஆரம்பிச்சிடுச்சுல்ல, நான் வாரேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படை தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் பயிலும் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாக என்றும் கூறியுள்ளார்.

0: கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற சர்க்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ். ஒலிப்பது திரைகானம். முதலில் விஐபி படத்திற்காக மனோ உன்னிகிருஷ்ணன், சித்ரா, ரஞ்சனி பாடியுள்ள பாடல்.

0: use of fertilizers, and that's all in today's Parliament Review.
1: நேரம் 8:30 மேடம். ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் ஸ்வர்ணமுகி படத்திற்காக ஒலிப்பது அருண்மொழி, ஸ்வனலதா குரல்கள்.

0: அப்பாடா அட் லாஸ்ட் பிளான் பண்ண மாதிரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஹே நான் சாப்பிட போறேன், வா சாப்பிடலாம்.
1: சாப்பிடலாம் ஓகே, அதுக்கு முன்னாடி கை கழுவ வேண்டாமா?
0: கை சுத்தமா தானே இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும்.
1: உனக்கு பயங்கரமா பசிக்குது நான் ஒத்துக்கிறேன், ஆனா கை கழுவாம சாப்பிடறதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? நம்ம கை கழுவாம சாப்பிடும் போது நம்ம கையில இருக்கக்கூடிய அழுக்குகள் கிருமிகள் அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போகும். இதனால வயிற்றுல ஃபுட் பாய்சனிங் போன்ற பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம கை கழுவாம சாப்பிடும் போது நுரையீரல் பிரச்சனைகள் ஏன் தோல் பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க.
0: இப்ப என்ன உனக்கு கை தானே கழுவணும், ஒரே நிமிஷத்துல போயிட்டு கை கழுவிட்டு வந்துற.
1: கை கழுவுறதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு.
0: கை கழுவுறதுக்கா?
1: கண்டிப்பா. கை கழுவும் போது முதல்ல ஓடுற நீரால இரண்டு கைகளையும் நம்ம வந்து ஈரம் செஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சோப்பை எடுத்து உள்ளங்கை, கைக்கு மேல்புறம், நகக்கண்கள், விரல் இடுக்குகள் இந்த எல்லா இடத்தையும் சோப்பு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும். மறுபடியும் ஓடுற நீரால கையை கழுவணும். இதுதான் கை கழுவுற முறை.
0: ஓ, நீ சொல்றத பார்த்தா நம்ம ஒழுங்கா கை கழுவுனா நம்மள தொற்றக்கூடிய பாதி தொற்று நோய்கள் இருந்து தப்பிக்கலாம் போல இருக்கே.
1: கண்டிப்பா, சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை ஒழுங்கா கழுவுங்க, நோய்கள் வராம பாதுகாத்துக்கோங்க.
2: திரைக்கோணத்திலே பிஸ்தா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் மனோ, சுஜாதா.

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
0: அப்படியா? சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: விக்ரம் வேதா படத்திற்காக அனிருத் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 9:15. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சலா.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: August 18th.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
0: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
0: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நிறைவாக இதயக்கனி படத்திற்காக ஒலிப்பது டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, குரல்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நேயர்களே, இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யா ஸ்ரீ அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், பறவைன்றது நம்ம பொதுவா எல்லா பறக்கிற உயிரினங்களுக்கும் கொடுக்கிற பேரு. பறவைனா என்ன ஆக்சுவலா?
3: பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு உயிரினம் தான். பறவைகளுக்குன்னு தனித்தன்மைகள் இருக்கு.

0: இருக்கு. அது என்னென்ன பாத்தீங்கன்னா, வெப்பமான ரத்தம் கொண்ட முதுகெலும்புள்ள உயிரினங்கள் சொல்வோம். இவைகளுக்கு பாத்தீங்கன்னா இறகுகள், ரெக்கைகள், அலகு ஆகியவை இருக்கின்றன. இவை பாத்தீங்கன்னா முட்டை இடுபவை. இது எல்லாமே தான் வந்து நம்ம ஒரு உயிரினத்தை வந்து பறவைன்னு சொல்லுவோம்.
1: மேடம், பறவைகள்ல எத்தனை வகை இருக்கு?
0: பறவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காட்டுல வாழ்ற பறவைகள் இருக்கு, அது வந்து நல்ல பாட்டு பாடக்கூடிய பறவைகள், அதை நம்ம பாட்டு பறவைகள்னு சொல்லுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடும் பறவைகள், ராப்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த பறவைகள் எல்லாமே வந்து வேட்டையாடிதான் அதோட இரையை வந்து சாப்பிடுது. அடுத்த வகை பாத்தீங்கன்னா நீர் பறவைகள். இது நம்ம பொதுவா நிறைய நீர்நிலைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதுவும் இல்லாம இன்னொரு பறவை வகை இருக்கு, அது வந்து பறக்க முடியாத பறவைகள். நம்ம ஆஸ்ட்ரிச், கிவி போன்ற பறவைகள் எல்லாம் வந்து பறக்க முடியாத பறவைகள்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே தான் வந்து பாட்டு பறவை, இது எல்லாமே தான் பறவை வகைகள் சொல்றோம் நம்ம.
1: மேடம், பூமியில எத்தனை வகையான பறவைகள் எல்லாம் இருக்கு?
0: உலக அளவுல பாத்தீங்கன்னா சுமார் 11,000 வகை பறவை இனங்கள் வந்து இருக்கு. பூமியிலன்னு பாத்தீங்கன்னா 50 பில்லியன் பறவைகள் இருக்கு மொத்தமா. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா சுமார் 6 பறவைகளுக்கு இனமா இருக்கு. இப்ப ஒரு மனிதருக்கு 6 பறவைகள் இனமா வந்து இது இருக்கு.
1: மேடம், நம்ம இப்போ ஆகாயத்துல பல பறவைகளை பாக்குறோம், ஆனா பூமியில தோன்றின முதல் பறவை எது?
0: பூமியில தோன்றின முதல் பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியோப்டெரிக்ஸ். ஆர்கியோப்டெரிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல தோன்றின பறவை. அது வந்து 150 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால வந்து தோன்றுச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா டைனோசரோட தனித்துவமும் இருக்கும், பறவையோட தனித்துவமும் இருக்கும். பறக்கக்கூடியது, அந்த டைனோசருக்கு இருக்கக்கூடிய பற்கள் கூட நம்ம இதுல வந்து பாக்கலாம். அதனால இதுதான் வந்து முதல்ல தோன்றின பறவைன்னு நம்ம சொல்றோம்.
1: மேடம், பட்டாம்பூச்சியும் பறக்குதுல, அதே நம்ம பறவைன்னு சொல்றது இல்ல?
0: பட்டாம்பூச்சியும் பறக்கும், பறவையும் பறக்கும், ஆனா ரெண்டுமே வந்து ஒரே உயிரினம் கிடையாது. ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியான கேரக்டர்ஸ் இருக்கு. பட்டாம்பூச்சி பாத்தீங்கன்னா பொதுவா வெளி எலும்பு கூடு இருக்கு அதுக்கு, அது எக்ஸோஸ்கெலட்டன் நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து பூச்சி வகைய சார்ந்தது. ஆனா பறவைகளுக்கு பாத்தீங்கன்னா எலும்பு கூடு வந்து உள்ளமை எலும்பு கூடுன்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாம இறகுகள் எல்லாம் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள் வந்து முதுகெலும் பற்றவை, பறவைகள் பாத்தீங்கன்னா முதுகெலும்பு உள்ளவை.
1: மேடம், இந்த பறவையை பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது அதோட ஃபெதர்ஸ், அதோட இறகு பாக்குறோம். இந்த இறகுனா என்ன? இந்த இறகுக்குள்ள என்ன இருக்கு?
0: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பறவை நம்ம பார்த்தாலே அதோட வண்ணமயமான இறகுகளை தான் நம்ம வந்து பாக்குறோம். இந்த இறகுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு புரதம் இருக்கு, அதை வந்து கெராட்டின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம தலைமுடியில எப்படி அந்த கெராட்டின் புரோட்டீன் நம்ம சொல்லுவோம், அதே மாதிரிதான் பறவையோட இறகுகள்லயும் வந்து கெராட்டின் புரோட்டீன் இருக்கு. இப்போ அந்த கெராட்டின் புரோட்டீன்னாலதான் இந்த இறகுவே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த நிறம் எப்படி தெரியுது? இப்போ ஒரு ஒரு பறவையும் ஒரு ஒரு நிறமா இருக்கு. அந்த ஒரு ஒரு நிறம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறகுகள்ல இருக்கக்கூடிய நிறமிகள், பிக்மெண்ட்ஸ் சொல்லுவோம், அது வந்து லைட் படும் போது அது வந்து வெளிப்படும். வெளிப்படும் போது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். சோ அந்த ரிஃப்ளெக்ஷன்னாலதான் நமக்கு வந்து அந்த பறவைகள் எல்லாம் வந்து நிறம் எல்லாம் நமக்கு வந்து தெரியுது.
1: மேடம், இறக்கைகள் இல்லாத பறவைகள் எல்லாம் எது?
0: பறவைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. இறக்கை இருக்கிற பறவைகள், இறக்கைகள் இல்லாத பறவைகள். எல்லா பறவைகளுக்கும் இறக்கைகள் இருக்கு, ஆனா சில பறவைகள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், கிவி போன்ற பறவைகளால பறக்க முடியாது. அதுகளுக்கு வந்து இறக்கைகள் எல்லாம் வந்து ரொம்ப வெஸ்டிஜியல் சொல்லுவோம். சோ வெஸ்டிஜியல் அதுக்கு தேவைப்படாது. அது பெரும்பாலுமே அந்த ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஓடக்கூடிய தன்மை இருக்கும், அதனால அதோட கால்கள் எல்லாம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். அதுங்களுக்கு வந்து இறக்கைகள் வந்து தேவைப்படாது. இப்ப அது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து அது அதோட காலால வச்சு பேலன்ஸ் பண்ணி இறைய தேடுறதோ எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கும்.
1: மேடம், பறவைகளோட உணவு பழக்கம் என்னென்ன?
0: பறவைகளோட உணவு பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப நம்ம வகைகளே நம்ம நிறைய பார்த்தோம், பறவைகளோட வகைகளே. அந்த மாதிரி பறவைகளோட உணவு பழக்கமுமே பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அது வந்து நம்ம ஃபோரேஜிங் டெக்னிக்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு பறவையும் வந்து ஒரு ஒரு விதமான உணவை வந்து எடுத்துக்கும். அதுக்கான டெக்னிக்கையும் அதை வந்து கடைபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி அதோட உணவை வந்து தேடிக்கும். இப்போ பறவையோட உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைகள், தேனீச்சாறு, பூச்சிகள், மீன்கள் போன்ற உணவுகளை வந்து பறவைகள் வந்து உட்கொள்ளுது. அதுவுமே பாத்தீங்கன்னா பறவையோட வகையும் இல்ல அதோட அலகு, பீக்குன்னு சொன்னல, சோ அந்த அலகு பொறுத்தும் அதோட உணவு முறை வந்து மாறுது. இப்போ தண்ணியில இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே அதோட அலகு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எதுக்கு அப்படின்னா அது வந்து அந்த தண்ணியில தேடி அதோட இறைய வந்து எடுக்கிறதுக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அது வந்து மீன், தவளை, பெரிய புழுக்கள் அந்த மாதிரியான உணவை தான் அது வந்து எடுத்துக்கும். அது தேடி அதை கண்டுபிடிச்சு அந்த மண்ணில இருந்து அதை எடுத்து சாப்பிடுறதுக்காக அதோட அலகு வந்து அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சில பறவைகளோட அழகு பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப இந்த காட்டுல வாழ்றது அதெல்லாமே வந்து சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடும். அதோட அழகு வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், அண்ட் கூர்மையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பறவைக்குமே வந்து அதோட உணவு முறையை பொறுத்து அதோட அழகு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு.
1: மேடம், பறவையோட முட்டையில என்னென்னலாம் இருக்கு?
0: பறவையோட முட்டை அப்படின்னாலே நம்ம முதல் முதல்ல பார்த்தது வந்து கோழியோட முட்டை தான். நம்ம பொதுவா யூஸ் பண்றது வீட்டுல கோழியோட முட்டையை தான் நம்ம

0: பார்த்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அதே பொருட்கள் தான் வந்து பறவையோட எல்லா பறவையோட முட்டையிலுமே வந்து இருக்கும். முதல்ல அதிகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்புமின், அதான் நம்ம வந்து வெள்ளை படலம்னு சொல்லுவோம், அது வந்து ஆல்புமின். அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் அதுலதான் வந்து கருவு தேவையான எல்லா சத்துக்களுமே அதுலதான் இருக்கும். அது இல்லாம நிறைய பொருட்கள் வந்து பறவையோட முட்டையில இருக்கு. அதுக்கு தேவையான கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பறவையோட முட்டையில வந்து இருக்கு. ஒரு கரு உருவாகிறதுக்கான எல்லா சத்துமே வந்து அந்த முட்டையில வந்து இருக்கு.
1: மேடம், பறவை வந்து முட்டையில இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்?
0: அது வந்து பறவையோட வகைகளை பொறுத்து இருக்கு. சிறிய பறவையா இருந்தா அதுக்கு வந்து ஒரு 10 நாள் இல்ல 15 நாள் தேவைப்படும். இப்ப பெரிய பெரிய பறவைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து சில நாட்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட ஆகலாம், ஒரு 80 நாள் அந்த மாதிரி கூட சில பறவைகள் முட்டையிட்டு அதுல இருந்து அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு அந்த நேரம் வந்து எடுத்துக்கும். சின்ன சின்ன பறவைகள் பாத்தீங்கன்னா 10 நாள், நான் சொன்ன மாதிரி டெய்லர் பேர்டுன்னு சொல்லுவோம், சோ அதெல்லாம் வந்து 10 நாள்லயே வந்து வெளியில வந்துடும். ஆல்பர்ட் ராஸ்னு ஒரு பெரிய பறவை இருக்கு, அந்த பறவை எல்லாம் கிட்டத்தட்ட 80 நாட்கள் வந்து எடுத்துக்கும் அந்த முட்டை இட்டு, அதுல இருந்து அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு 80 நாட்கள் கிட்ட ஆகும்.
1: மேடம், பறவைகள் ஏன் இடம் மாறுது, அது எப்படி சூஸ் பண்ணுது இந்த பாதையை எடுக்கலான்ட்டு?
0: பறவைகள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க நிறைய உயிரினங்கள் வந்து இடம் பெயர்தல் பண்ணுது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூழல். அதுக்கான சூழல் வந்து அங்க சரியா இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தல் பண்ணுது. சில பறவைகள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பொதுவா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பறவைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில காலத்துல மட்டும்தான் பார்க்க முடியும், எல்லா டைம்லயும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இடம் பெயர்தல் பண்ணி வருது. டைம் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்குமே பாத்தீங்கன்னா சில நீங்க நிறைய ஈரநிலங்கள்லாம் இருக்கு, அந்த ஈரநிலங்கள்ல நிறைய பறவைகள் வந்து வேற கண்டத்துல இருந்தோ இல்ல வேற நாட்டுல இருந்தோ வந்து அங்கிருந்து இங்க வந்து அதுக்கு தேவையான உணவு எல்லாம் வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு திரும்பவும் வந்து அதோட இடத்துக்கே வந்து இடம் பெயர்தல் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி அந்த கண்டத்துல இருந்தோ இல்ல அந்த நாட்டுல இருந்து இங்க இடம் பெயர்தல் ஆகி வருதுல. இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒரு சாலை வழியா போறோம், முக்கியமா பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பறவைகளுக்கும் வந்து நிறைய வேஸ் இருக்கு, அது வந்து ஃப்ளை வேஸ்ன்னு நம்ம வந்து சொல்றோம். அது வந்து பறவையோட பாதைகள், அந்த பாதையை பயன்படுத்தி தான் ஒரு பறவை வந்து அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் பெயர்த்தல் பண்ணுது. முக்கியமா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா மத்திய ஆசியா பாதைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பாதை வந்து நம்ம இந்தியால சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே அப்படிங்கிற அந்த பாதையை பயன்படுத்தி தான் வந்து அந்த பறவைகள் எல்லாமே இங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து வருது.
1: மேடம், இரவில் செயல்படும் பறவைகள் யாவை, அவை எப்படி வேட்டையாடுகின்றன?
0: பொதுவா நம்ம பறவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பகல் நேரத்துல மட்டும்தான் பாக்குற பறவை நமக்கு தெரியும், ஆனா இரவுலயும் வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட பறவை பாத்தீங்க அப்படின்னா ஆந்தை. இந்த ஆந்தைகள் வந்து பகல் நேரத்துல வந்து அதை தூங்கிட்டு இருக்கும், ஆனா இரவு நேரத்துல மட்டும்தான் அது வந்து வேட்டையாடி அதோட இரைய வந்து தேடும். அந்த டைம்ல தான் அது வந்து ஆக்டிவா இருக்கும்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் பேர்ட்ஸை வந்து நம்ம நாக்டர்னல் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா. இந்த ஆந்தைகள் வந்து இரவுல தான் வந்து வேட்டையாடுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தனித்துவம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அமைதியா பறக்கிற வந்து திறமை வந்து அதுக்கு இருக்கு. அதே மாதிரி அதோட பார்வையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். அது பக்கத்துல அதோட இற போகுது அப்படின்னா அதை வந்து அழகா அது கூர்ந்து கவனிச்சு அதை போய் வேட்டையாடி சாப்பிடுற தன்மை வந்து அதுக்கு இருக்கு. ஏன்னா இரவு நேரத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அப்போ அதால வந்து சுலபமா அதோட இரைய வந்து தேட முடியும்.
1: மேடம், பறவையோட கூடு எப்படி அமைக்குதுன்னு சொல்ல முடியுமா?
0: பறவையோட கூடுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். நிறைய பறவைகளோட கூடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி இது வந்து இவ்வளோ அழகா வந்து கூடு கட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பறவையோட கூடுகளை நம்ம வந்து பாத்திருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஓகே மரத்தோட கிளைகள், மண்ணு, உமிழ்நீர் இதெல்லாம் வச்சு வந்து அதோட கூட வந்து கட்டும். சில பறவைகள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பறவை வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு நெஸ்ட் வச்சிருக்கும், ஒரு ஓட்டை பண்ணி அதுக்குள்ள வந்து அதோட நெஸ்ட் வந்து வச்சிருக்கும். ஆனா அதோட பிரீடிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அந்த இடத்தை விட்டு போயிடும். ஒரு சில பறவைகள் என்ன பண்ணும்னா அந்த மாதிரி பழைய கூடுகளை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போயிட்டு அதோட முட்டையை வந்து இடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஹார்ன்பில். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவை இனம். இந்த பறவை இனம் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து இந்த கூடு கட்டுறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பறவை, இந்த பெண் பறவை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து முட்டையிட்டு அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர வரைக்கும்

0: அந்த கூடுக்குள்ளேயே தான் வந்து இந்த பெண் பறவை வந்து இருக்கும். அதுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே வந்து இந்த ஆண் பறவை தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஆண் பறவை கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பெண் பறவைக்கு வந்து உணவு கிடைக்கும். இல்ல இப்போ நம்ம வந்து சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அதோட பாதையை மறந்துருக்கும். இல்ல நம்ம வந்து ஏதாவது பண்ணி அதை வேட்டையாடுறதுனால ஆண் பறவையால அந்த பெண் பறவையை வந்து நெருங்க முடியல அப்படின்னா அந்த பெண் பறவையும் வந்து என்ன பண்ணும்னா அது உணவு இல்லாம அது வந்து இறந்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த முட்டை, அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குட்டி பறவைகள், இது எல்லாமே வந்து அந்த ஆண் பறவையை நம்பிதான் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த காடுகள் எல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கிறோமோ அதை பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் வந்து காப்பாற்ற முடியும். சில பறவைகள் பாத்தீங்கன்னா அதோட கூடுகள் வந்து பாத்தீங்கன்னா கிண்ணம் வடிவுல இருக்கும், சிலது வந்து பாத்தீங்கன்னா குழி, அதுக்கப்புறமா சில பறவைகளோட கூடு பாத்தீங்கன்னா ஒரு துளை மாதிரி இருக்கும், அந்த துளைக்குள்ள போயிட்டு தான் அது வந்து முட்டையிடுது. சிலது வந்து பாத்தீங்கன்னா நெசவு கூடுன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய நம்ம வயல்வெளியிலாம் நம்ம பாத்துருப்போம், முள்ளு செடி எல்லாம் இருக்கும், அந்த முள்ளு செடியில பெரிய பெரிய கூடெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பறவை அந்த மாதிரி பெரிய பெரிய கூடு பண்ணுதுன்னா வீவர்னு சொல்லுவோம். அது வந்து அழகா அதோட பின்னி அதோட கூட வந்து பண்ணும். இதுல இன்னொரு என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கூடு வந்து அந்த வீவர் பேர்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கூடு மட்டும் கட்டாது, அது அந்த பெண் பறவைக்கு பிடிக்கிற வரைக்கும் அது வந்து கூடு கட்டிட்டு
1: பறவைகளோட
0: ஒலி அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவைகள்ல வந்து ஒரு உறுப்பு இருக்கு சிரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வாய்ஸ் பாக்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்ப நமக்கு எப்படி நம்ம பேசுறதுக்கு நமக்கு வாய்ஸ் பாக்ஸ் இருக்கு, நம்ம வந்து லாரிங்ஸ் சொல்லுவோம் நம்மளோட உறுப்பை வந்து, அதே மாதிரிதான் பறவைகளுக்கும் வந்து சிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அந்த சிரிங்ஸ்லால தான் வந்து அந்த பறவை வந்து பாடுது, அது மற்ற பறவைகள் கிட்ட வந்து அது பேசுது இந்த சிரிங்ஸ்ன்ற உறுப்புனாலதான். இந்த ஒலி எதுக்கு வந்து அந்த பறவைகள் எழுப்புது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இனப்பெருக்கம், கண்டிப்பா இனப்பெருக்கத்துக்காக தான் அது வந்து வித்தியாசமான குரல் எல்லாம் கொடுக்குது, பாட்டு பாடுது, இது எல்லாமே பண்ணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எச்சரிக்கை பண்ணுது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த பறவை அதோட குட்டிகள்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம அதை வந்து தெரியாம நம்ம ஏதாவது பண்ணிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அதை வந்து ஏதாவது வேட்டையாடிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கூட்டாளிகளுக்கு வந்து அது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கும், இந்த மாதிரி இங்க ஒரு மனுஷன் வரான் அப்படிங்கறதுக்காக பண்றதுக்கும் சில பறவைகள் வந்து இந்த ஒலியை எழுப்புது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள்காட்டின்னு ஒரு பறவை இருக்கு, ரெட் வாட்டர் லேப் விங்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பேரே வந்து அதுக்கு பேரே ஆள்காட்டி, யாராவது அந்த சைடு மனுஷங்க போறாங்க அப்படின்னா அதுதான் வந்து முதல் பறவையா இருக்கும், ஒரு ஒளியை எச்சரிக்கை ஒளியை வந்து கண்டிப்பா எழுப்பும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற பறவைகள் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு எச்சரிக்கையா ஆயிடும், இங்க வந்து ஏதோ ஒண்ணு நடக்கும், ஏதோ யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை ஒளி இந்த பறவை எழுப்புறதுனால மற்ற பறவைகளும் வந்து எச்சரிக்கையா வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பறவைகள் சில நேரத்துல நமக்கு தெரியாது எதுக்கு அது வந்து அங்க கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பிரதேச உரிமைக்காக, டெரிட்டோரியாலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல, அதோட இடத்தை வந்து வேற யாரும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும் சில மற்ற பறவைகளோட என்ன பண்ணும் அப்படின்னா சண்டை போடும், அதுக்காகவும் அது ஒலியை தான் வந்து பயன்படுத்துது.
2: மேடம், இப்ப நம்ம காட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஒலி கேட்க முடியும், பறவைகள் ஒலி கேட்க முடியும், ஆனா பறவைகள் பார்க்க முடியாது. அதே ஒரு நீர்நிலைக்கு போனோம்னா நிறைய பறவையை பார்க்க முடியும், ஆனா சவுண்ட் எதுவும் கேட்காது. ஏன் அப்படி?
0: நீங்கள் சொன்னது முழுக்க முழுக்க கரெக்டான விஷயம். இப்போ காட்டில் பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைய இருக்குது, அது அந்த பறவைகள் வந்து ஈஸியாக ஒளிஞ்சிக்க முடியும். இப்போ ஒளிஞ்சிக்க முடியறதுனால அதை நம்மளால் பார்க்க முடியாது, அப்போது அதோட சத்தத்தை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். அந்த அதோட ஒலியை வச்சு தான் நம்ம வந்து இந்த பறவை இங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கெடுக்க முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீர்நிலைகள், நீர்நிலைகளை பார்த்தீங்கன்னா நம்ம கண் எதிர்க்கவே வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கும், ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒலியுமே எழுப்பாது. ஒலி எழுப்புனாலுமே அது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அதோட கால்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா அதோட வாழ்விடம். ஸோ இப்போ பறவைகள், இந்த நீர் பறவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கான தேவை வந்து இல்லை.

0: ஏன்னா அதுக்கான இறை வந்து அது கண்ணு முன்னாடியே இருக்கு, அது வந்து ஈஸியா அதை வந்து எடுத்து உண்ணுது. இப்போ காட்டுல வாழ்ற பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் நம்ம சொல்லுவோம். சோ ஒரு ஒரு பறவை ஒரு இறைய தேடி போகணும்னா அது ரொம்ப தூரம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயின்னா அதோட இறைய வந்து தேடணும். அது இறைய தேடினாலுமே அங்க மத்த பறவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு காம்படிஷன் இருக்கும். அதனால இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதே ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சுக்கிறதுக்கான இடமும் வந்து காட்டுல வந்து நிறையவே இருக்கு. இப்போ ஒரு பறவை வந்து ஒரு இடத்துல இருக்கு, அதுக்கு உணவு வந்து கிடைச்சிருக்கு, அப்போ அது வந்து மத்த பறவைகளுக்கு வந்து அதை வந்து சொல்லணும். சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கால் கொடுத்துதான் அது வந்து அந்த மத்த பறவைகளை வந்து ஓகே இங்க வந்து உணவு நமக்கு கிடைச்சிருக்கு, நீங்க இங்க வாங்க அப்படிங்கறது அந்த கால்ஸ் மூலமா தான் அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. அதனாலதான் நம்ம வந்து காட்டுல வந்து அவ்வளோ சத்தத்தை நம்ம வந்து கேட்குறோம். ஆனா இதே ஒரு நீர்நிலைகள் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோவா நம்ம வந்து எந்த ஒரு பறவையோட சத்தத்தையும் வந்து நம்மளால கேட்க முடியாது.
1: மேடம், பொதுவா நம்ம சிட்டிலயும் சரி கிராமத்திலயும் சரி சில பறவையோட ஒலி கேட்டிருப்போம். நீங்க உங்க அனுபவத்துல இந்த வித்தியாசமான பறவை ஒலி என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
0: வித்தியாசமான பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேசிய பறவை மயில், அதோட ஒலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூனை கத்துற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அதோட சத்தமே வந்து அது எழுப்பும். நமக்கு தெரியாது அங்க பூனை இருக்கா மயில் இருக்கானே நமக்கு தெரியாது, அது நம்ம பக்கத்துல இருந்து பறந்து போனா மட்டும்தான் நமக்கு தெரியும் அது மயில் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வித்தியாசமான கால். இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இது வித்தியாசம் நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பா இது வந்து நம்ம காலையில கேட்டிருப்போம் குயில். அது வந்து எப்படி ஒலி எழுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வித்தியாசமா ஒரு சவுண்டு தான், அதை வந்து நம்ம கொடுக்கும் போது அதுவுமே வந்து நம்மளை வந்து ரிப்பீட் பண்ணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர் இந்த குயில் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது.
1: மேடம், பறவைகளோட ஒலி எப்படி இசை உருவாக எப்படி ஊக்குவிச்சு?
0: நீங்க சொன்ன மாதிரிதான் காலையில நம்ம எழுந்த உடனே வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பறவையோட ஒலிய வந்து நம்ம கேட்டுட்டு தான் அந்த நாளை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து தான் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து தோன்றி இருக்கும்னு எனக்கு ஒரு இது இருக்கு. ஸோ நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்ம வந்து அந்த நாளையே வந்து நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். இதனால வந்து மியூசிஷியன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ மியூசிக் கம்போசர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாட்டை பறவையோட பாட்டை கேட்டு தான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு விதமான அவங்களுமே வந்து இப்படி ஒரு பறவை வந்து பாட்டு பாடுதுன்னா அதுக்கு நோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாலுமே அதுக்குமே நோட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி அந்த பேர்ட்ஸ் அதோட நோட்ஸை வச்சு அது வந்து அதோட சாங்கையோ இல்லை வந்து அதோட காலையோ வந்து கிரியேட் பண்ணதோ அதை எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க.
1: மேடம், இந்த சீகல் ஒரு பறவை இருக்குல்ல, அந்த பறவைக்கும் நம்ம தெருவில் பார்க்குற காக்காக்கும் என்ன விட்டுருவோம்?
0: சீகல் அப்புறம் நீங்க கேட்டது வந்து காக்கா, இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டோத்தோட வாழ்விடமே வந்து வேற வேற. ஆனா இது ரெண்டுத்துக்குமே ஒரே விதமான பிஹேவியர்னு சொல்லுவோம், நம்ம ஒரே விதமான பிஹேவியரை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ காக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மற்ற பறவைகள் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது போய் அதை வந்து இன்டரப்ட் பண்ணி அந்த தேவையான அதோட உணவை வந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரிதான் இந்த கல் சீகல். ஸோ இந்த சீகல்மே என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற பறவைகள் வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், அந்த மீனா அது போய் என்ன பண்ணும் அதை தொந்தரவு பண்ணி அது கிட்ட இருந்து அதை வாங்கி வந்து அந்த சீகல் வந்து சாப்பிட்டுரும். இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கிளெப்டோ பாரசிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு உயிரினம் அதோட உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறத அதை எடுத்து இது சாப்பிட்றதுனால அதை வந்து பாரசிட்டிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதோட உணவை இதை வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து காக்காக்கும் சீகளுக்குமான ஒரு ஒற்றுமை. பொதுவாக சீகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் காக்காவுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையோரத்துலலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், கோஸ்டல் ஹேபிடேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பக்கத்தில் மட்டும்னு இல்லாமல் அது பீச்லேயும் சரி எல்லா இடத்துக்குமே வந்து அந்த காக்கா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
1: மேடம், கரையோர பறவைகள் பத்தி சொல்ல முடியுமா?
0: கரையோர பறவைகள் ஸோ கரையோர பறவைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடற்கரை இல்லை ஈரநிலம் இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து கரையோர பறவைகள் வந்து வாழுது. கரையோர பறவைகள் அப்படின்னாலே வந்து ஓகே கரை கிட்ட தான் வாழும் அப்படின்லாம் இல்லை, நிறைய கரையோர பறவைகள் வந்து பொதுவாக எல்லாமே வந்து வலசை போதல் பண்ணி தான் இங்கே வருது. நம்ம சென்னையிலையும் சரி இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய கரையோர பறவைகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்த்தாகி தான் இங்கே வருது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரையோர பறவைகளே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. நம்ம பொதுவாக நம்மளோட இடத்துல பார்க்கக்கூடிய பறவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பைப்பர்ஸ், ப்ளோவர்ஸ், ஸ்டில்ட், அவோசெட், கேர்ல்யூஸ் இதெல்லாமே வந்து கரையோர பறவைகளோட வகைகள். இதோட உணவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புழுக்கள், நண்டுகள், நத்தைகள், பூச்சிகள், மீன்கள் கூட சில கரையோர

0: பறவைகள் வந்து உட்கொள்ளுது.
1: மேடம், பறவைகளோட பாதுகாப்புல சலீம் அலி அவர்களோட பங்களிப்பு சொல்ல முடியுமா?
0: சலீம் அலி அவர்னால தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பறவைகளை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய. சலீம் அலி வந்து பாத்தீங்கன்னா பறவையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பறவை மனிதர்னும் நம்ம அவரை வந்து சொல்றோம். பறவையியல் துறையில வந்து பெரும் பங்களிப்பு இவருக்கு இருக்கு. சலீம் அலி அவர்கள் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்காதான் இந்த பறவைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அதுல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால அவர் வந்து நிறைய பறவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பாத்தீங்கன்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு மும்பைல. சோ அந்த இடத்துலதான் அவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. வேலை பார்த்து நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ண ஆரம்பிச்சாரு பறவைகள்ல. இந்தியாவில் எத்தனை பறவைகள் இருக்கு, நம்ம எல்லா பறவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புக்கும் எழுதினார். இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் அவரால் எழுதப்பட்டிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பறவைகளை வந்து பார்த்து அதுக்கான ஒரு குறிப்பை வந்து அவர் எடுத்தார். ஒரு பறவைனா எப்படி இருக்கணும், அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறது அவரோட புக்ல தான் நம்ம வந்து நம்ம பார்த்திருக்கோம். அவர் அந்த பறவையை வரைஞ்சு அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத முதல் கொண்டு அவரோட புக்ல வந்து நம்ம பார்க்கலாம். இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சென்று நிறைய பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு சில பறவைகள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பறவைகள் பத்தியும் வந்து இவர் அவரோட புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு பறவைகள் பத்தி டாக்குமெண்டேஷன் பண்ணி நிறைய சாங்சுரிஸ் சரணாலயங்கள் எல்லாமே உருவாயிடுச்சு. இப்போ நம்ம நிறைய சாங்சுரிஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ கோவாலேயே வந்து அவர் பேர் வச்சே ஒரு சரணாலயம் வந்து இருக்கு, சலீம் அலி சரணாலயம், பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல சரணாலயங்கள் உருவாக்குறதுக்கு இவர் வந்து உதவினார்.
1: மேடம், நம்ம நாட்டில் என்னென்ன பறவைகள் இருக்கு?
0: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. சொல்லப்போனா 1396 பறவை வகைகள் வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 84 வகையான பறவைகள் வந்து எண்டமிக்னு சொல்லுவோம். இப்போ ஒரே அந்த ஒரு பறவை வந்து அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. உதாரணம் பாத்தீங்கன்னா அந்தமான்ல சில பறவைகள்லாம் இருக்கு, ஆனா அந்த அந்தமான்ல இருக்க பறவைகள் எதுவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பறவைகளை வந்து நம்ம எண்டமிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அங்கேயும் சில பறவைகள் வந்து இருக்கு. அந்த பறவைகளை வந்து நம்ம அந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம சென்னையிலயோ இல்ல வேற எங்கேயாவது இடத்துலயோ வந்து நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பறவைகளை வந்து நம்ம எண்டமிக்னு சொல்றோம். பீகாக்ல இருந்து, மயில்ல இருந்து, ஹார்ன்பில்ஸ், இது எல்லாமே நம்மளோட இந்தியால வந்து இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 583 பறவை வகைகள் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீர் பறவைகள், காட்டு பறவைகள், வேட்டையாடும் பறவைகள், இந்த மாதிரி நிறைய பறவைகளை வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வாழ்விடங்கள் இருக்கு, பறவைகளுக்கு தேவையான நிறைய வாழ்விடங்கள் இருக்கு. நிறைய ஹாபிடேட்ஸ் சொல்லுவோம், கோஸ்டல் ஹாபிடேட்ஸ்ல இருந்து டெரஸ்ட்ரியல், எல்லா வகையான ஹாபிடேட்ஸும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால அந்த பறவைகளுக்கான ஏற்ற சூழல் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. சென்னை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான பறவைகளை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பறவையை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். சோ நம்ம சென்னையில கிட்டத்தட்ட 200 வகையான பறவைகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பறவைகளை பார்க்கலாம், மீன் கொத்தி, மண் கொத்தி, அந்த மாதிரி நிறைய வகையான பறவைகள் இருக்கு. இன்னொரு ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாரடைஸ் ஃபிளை கேச்சர்னு ஒன்னு இருக்கு. இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில இருந்து இங்க வரும், மைக்ரேட்டரி சீசன் அப்படின்னு சொல்லுவோம், அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் அந்த டைம்ல இந்த பறவையை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சென்னையில வந்துட்டு தான் இருக்கு. அந்த பறவையை பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆண் பறவை வந்து அதோட டெய்ல் வால்னு சொல்லுவோம், அந்த பறவைக்கு வந்து வால் இருக்கும். அந்த வால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வால் எப்படி இருக்கும்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் போது ஒரு ரிப்பன் ஆடுற மாதிரியே தான் அதோட பறவையோட டெயில் வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அந்த ஆண்க்கு இந்த ஒரு டெய்ல் இருந்தாலுமே அது வந்து ஃபீமேல வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த டெய்ல் இருக்கு. ஆனா சில டைம்ல அது வந்து ஒரு ஆபத்தா கூட போய் முடியலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அதோட பிரிடேட்டர்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு இன்னொரு உயிரினம் வந்து பிடிச்சு சாப்பிடும்ல, அதை வந்து பிரிடேட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரிடேட்டர்ஸ்க்கு வந்து அது ஈஸியா வந்து அதை பிடிக்கிறதுக்கு அந்த டெய்ல் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய உயிரிழப்புகள் இருந்தும் வந்து ஒரு சில பறவைகள் எல்லாம் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வந்து அதோட காலத்தை வந்து கடந்து திரும்பவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அதோட சொந்த இடத்துக்கே வந்து அது திரும்பி போகுது. அது இல்லாம நிறைய தேன் சிட்டு, அப்புறம் இரட்டை வால் குருவிகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ்ன்னு சொல்லுவோம், நீர்நிலையில் இருக்கக்கூடிய பறவைகள், ஹெரான்ஸ், இக்ரெட்ஸ், அப்புறம் நிறைய ஷோர் பேர்ட்ஸ் நம்ம

0: மாதிரி கரையோர பறவைகள் நிறைய பறவைகள் நம்மளோட சென்னையில வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவா சென்னையில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்கள் வந்து இருக்கு நீங்க பறவைகளை பார்க்கணும் அப்படின்னா. முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுன்னு சொல்லுவோம், சதுப்பு நிலம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க வந்து காட்டுல வாழ்ற பறவைகள்ல இருந்து நீர்நிலையில இருக்கக்கூடிய பறவைகள் எல்லா பறவைகளையுமே நம்ம வந்து அங்க பாக்கலாம். அது இல்லாம நிறைய இப்ப ஃபாரஸ்ட் பாக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நன்மங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்கு. ஆனா அங்க நீங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா காட்டு உயிரினங்கள், காட்டு பறவைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பாரடைஸ் ஃபிளை கேச்சர் அதெல்லாமே வந்து அங்க நிறையவே வரும். ஏன்னா அது காடுக்கு காட்டு அப்படிங்கறதுனால அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரியான பறவைகளை வந்து நீங்க பாக்கலாம். இப்ப நீர்நிலைகள் பறவைகளை நீங்க பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கேளம்பாக்கம் அந்த மாதிரி அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வாட்டர் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஷோர் பேர்ட்ஸ், வாட்டர் பேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாக்கலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு இடத்துல நீங்க போய் பார்க்கலாம். தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரையோர பறவைகளே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோடியக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு, பாயிண்ட் கேலிமர் பேர்ட் சான்ச்சுரின்னு இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா வகையான கரையோர பறவைகள், நீர் பறவைகள் எல்லாத்தையுமே நீங்க அங்க வந்து பார்க்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய பறவை சரணாலயம். சென்னைக்கு பக்கத்துல ஒரு சரணாலயம் இருக்கு, அது வந்து வேடந்தாங்கல். அந்த வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரியுமே வந்து நீங்க போயிட்டு நிறைய பறவைகளை வந்து நீங்க பார்க்கலாம்.
1: மேடம், மைக்ரேஷன் அதாவது வலசை போதல், பறவை வந்து ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, பல ஆயிரம் கிலோமீட்டர்ஸை தாண்டி வந்து பறந்து போகுது. எப்படி பறவைகளுக்கு அந்த திசை அந்த பாதை வந்து ஞாபகம் இருக்கு? நம்மளே மறந்துடும். மனித பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா பறவை பிரெயினோட பயங்கர பெருசு, பட் நம்மளே பாத்தீங்கன்னா பல தடவை போன ரூட்டே மறந்துடுறோம். பறவைகளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு?
0: ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம கையில் வந்து கைபேசி இருக்கு, அதில் நம்ம வந்து ரூட் போட்டு நம்ம போயிடுறோம் ஒரு இடத்து இல்லையா யார்கிட்டயாச்சும் கேட்டு கேட்டு நம்ம போகிறோம். ஆனால் பறவைகளால் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறவை வந்து மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னா அதுக்குன்னு சில லேண்ட்மார்க்ஸ் வச்சுருக்கோம். அந்த லேண்ட்மார்க்ஸை பயன்படுத்தி தான் வந்து இந்த பறவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகி போகுது. இப்போ அந்த லேண்ட்மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன், மூன், ஸ்டார்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்மார்க்ஸாக வச்சுக்குது. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா சில பில்டிங்ஸ் இல்லை சில ட்ரீஸ், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்மார்க்ஸாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி லேண்ட்மார்க்ஸை தான் வந்து சில பறவைகள் வந்து இப்போ நீர் பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நீர்நிலையிலேருந்து இன்னொரு நீர்நிலைக்கு தான் அது போகணும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணுன்னா அதோட வழித்தடத்தில் ஏதாவது ஒரு குட்டி குட்டி நீர்நிலைகள் இருக்கும், அந்த நீர்நிலைகளை வந்து லேண்ட்மார்க்ஸாக வந்து அது வச்சுக்கும். அது ஒரு ஒரு தடவையும் அந்த சைடு போகும்போது இத்தனை நீர்நிலைகளை நம்ம தாண்டினா தான் நம்மளோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இடம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூட் வந்து அதுக்கு தெரிய வரும். அந்த டைம்ல அதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு சேர்ந்துரும். இந்த மாதிரிதான் நிறைய பறவைகள் வந்து நிறைய வழித்தடத்துல நிறைய லேண்ட்மார்க்ஸ் வச்சுதான் ஒரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்தோ இல்ல ஒரு கான்டினென்ட்ல இருந்தோ அந்த பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி வருது.
2: இதுவரை பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யா ஸ்ரீ அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இத்துடன் இன்றைய நமது அறிவியல் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 10:06. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் சித்ரா குரலில், வானமே இல்லை படத்திற்காக.
1: சிறகில்லை நான் கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

நீங்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் படப்பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ். அடுத்த பாடல் தளபதி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் கே. ஜெயசுதாஸ், எஸ். ஜானகி.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிகள் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் புதுமனிதன் படப்பாடல்.

நேரம் 10:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. அடுத்த பாடல் மாநகர காவல் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் கே ஜே யேசுதாஸ், சித்ரா.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் அடுத்து கும்பக்கரை தங்கையா படத்திற்காக SV பாலசுப்ரமணியம், உமாரமணன் பாடியுள்ள பாடல்

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி. நாளை இந்த அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் விவரங்களை தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.2 டிகிரி செல்சியஸ், மழையின் அளவு 6.3 மில்லிமீட்டர், காற்றில் ஈரப்பதம் 98%. இதனைத் தொடர்ந்து மீனம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 35.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ், மழையின் அளவு 11.6 மில்லிமீட்டர், காற்றில் ஈரப்பதம் 90%. சென்னைக்கும் அதன் சுற்றுவட்டாரத்திற்கும் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 36.37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் பொழியக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இந்த அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் விவரங்களை தெரிந்து கொள்வோம்.

காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள் வழங்கியிருப்பவர். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், அதனைத் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவும் உட்டோபியா. எழுதி வழங்கியிருப்பவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 வார் ஆரோக்கிய வாழ்விற்கு, இதில் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும்

0: Protests in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, are set to go global from Thursday to expose state-sponsored terror by Islamabad. The Awami Action Committee, AAC, has urged Kashmiris across the world to hold rallies and draw international attention to the deadly force being used by the Pakistani establishment against the people of POJK. The AAC has also decided to observe 14th of August as a Black Day, coinciding with Pakistan's Independence Day. US space agency NASA has invited Indian space research organization ISRO to join its moon-based program, building on the two countries' partnership under the Artemis Accords. India and US have agreed to advance discussions for cooperation on open scientific data sharing under the Accords. The ninth meeting of the India-US Civil Space Joint Working Group was hosted by India on the 5th and 6th of this month at the ISRO headquarters in Bengaluru. The ongoing Har Ghar Tiranga campaign is gaining significant momentum across the country ahead of the 80th Independence Day celebrations, inspiring citizens from all walks of the life to come together in a collective celebration of India's national pride and spirit of unity. The movement, which will continue till the 17th of this month, coincides with the 150th anniversary of Vande Mataram this year, making the occasion even more heart-stirring for every patriot. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 மெகாஹெட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்ட் மற்றும் 102.3 மெகாஹெட்ஸ் விவத் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்பொழுது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.